நேர்களே, அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒலிக்க வருவது கே. வீரமணி இசையில், தவசீலன் இயற்றி பி. சுசிலா பாடியது.

வணக்கம் அன்பு நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 22ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 22ஆம் நாள், 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் 5:57.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமுதாயத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமானப் போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவில் இருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது.

இனிய அன்பான காலை வணக்கம் அன்பு நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் இனி தொடர்ந்து ஒலிக்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக புலந்திருக்கக்கூடிய இந்த நாள், இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகின்றது. நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் செய்நன்றி அறுதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 101வது திருக்குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. இதற்கான விளக்கம், தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது என்பதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. இதற்கான விளக்கம், தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

0: நேரம் 6:05.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோ சிந்தனை. கருத்து விளக்கம் வழங்குபவர் எம். ஃபௌசியா பானு அவர்கள்.
2: சினம் காக்க. மனித உணர்ச்சிகளில் சினம் நம் எல்லோருக்கும் ஒரு சகஜமான ஆனால் அபாயகரமான உணர்வாகும். சினம் தன்னைத்தானே அழிக்கும் ஒரு நெருப்பு. இது தீயவர்களின் ஆயுதம், ஞானிகளின் சோதனை. சினத்தை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது உடல், மனம், உறவுகள் மற்றும் சமூக பாதுகாப்புக்கு பெரும் இடையூறாக மாறும். இன்னும் சொல்லப்போனால் சினம் என்பது ஒரு எதிர்மறை உணர்ச்சி. நமக்கு எதிராக அல்லது நாம் விரும்பாத ஒரு நிகழ்வால் நமக்கு கோபம் உண்டாகிறது. கோபம் தற்காப்பு உணர்வின் ஒரு வடிவம். இது சில சமயங்களில் நியாயமான காரணங்களுக்காக வெளிப்படலாம். ஆனால் அதிகப்படியான கோபம் அல்லது கட்டுப்பாடு இல்லாத கோபம் வாழ்க்கையையே அழித்துவிடும். எனவே சினத்தை காக்கும் கலையை கற்றுக்கொள்வது அவசியம். ஆராய்ந்து பார்த்தால் சினத்திற்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம். ஒருவர் நம்முடைய உரிமைகளை மறுக்கும் போதும், அநீதி செய்யும் போதும், எதிர்பார்த்தது நடக்காத போது ஏற்படும் மன அழுத்தத்தினாலும், ஒருவர் நம்மை அவமானப்படுத்த முயலும் போதும், உடல் சோர்வு, தூக்கம், பசி, நோய் போன்றவற்றாலும் நமக்கு சினம் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் கோபம் வெளிப்படும் போது பல தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கிறது. நம் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்குகிறது. இவை மட்டுமில்லாமல் தலைவலி, உடல் வலி, செரிமானக் கோளாறுகள் ஏற்படுவதற்கும் காரணமாக அமைகிறது. கோபம் நம் உடலோடு மட்டும் நிற்பதில்லை, அது நம் மனதையும் சேர்த்து பாதிக்கிறது. இதனால் மன அழுத்தம், கவலை, மனச்சோர்வு ஏற்படும். எந்த ஒன்றிலும் தீர்மானம் எடுக்கும் திறன் குறையும். நம் குடும்ப உறவுகளிலும் பிளவை ஏற்படுத்தும். அது நட்பு, தொழில் என எல்லாவற்றிற்கும் இடையூறு விளைவிக்கும். நம்மை சுற்றி இருப்பவர்களின் மனதில் ஒரு வெறுப்பை உருவாக்கும். கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் பெரும் சண்டைகளுக்கு வழிவகுக்கும். இதனால் சமூகத்தில் ஏற்படும் குற்றங்களும் வன்முறை சம்பவங்களும் ஏராளம் ஏராளம். எனவே சினத்தை கட்டுப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சினத்தை முற்றிலுமாக அழிக்க முடியாவிட்டாலும் அதை கட்டுப்படுத்தி நல்ல வழிகளில் வெளிப்படுத்தலாம். கோபம் எனக்கு நன்மை தராது என்ற உண்மையை நாம் முதலில் உணர வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்த சுய உணர்வு அவசியம். மேலும் மூச்சை கட்டுப்படுத்துவதின் வழியாகவும் கோபத்தை தணிக்கலாம். அதாவது ஆழமாக மூச்சிழுத்து மூச்சை மெதுவாக விடுவது சினத்தை தணிக்கும் ஒரு வழியாகும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தவர்களின் மனதை புரிந்து கொண்டு, அவர்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு, சிறிய விஷயங்களுக்காக கோபப்படாமல் இருக்க பழக வேண்டும். மேலும் கோபம் ஏற்படும் கணத்தில் அதை நேர்மறையாக வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். உதாரணமாக கோபத்தை அமைதியான வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்த முயற்சிக்கலாம். தொடர்ந்து கோப நிலையில் இருந்தால் எழுத்து, கலை, விளையாட்டு போன்றவற்றில் நம் கவனத்தை செலுத்தலாம். தவறு செய்வது இயல்புதான் என்று புரிந்து கொள்வதும் மன்னிக்கும் மனப்பான்மையும் மிக முக்கியமானது. தினந்தோறும் தியானம், யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை செய்வதின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். கோபம் அதிகமாகும்போது அந்த இடத்தை விட்டு விலகி அமைதியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, கோபத்தினால் நாம் அடையப்போவது ஒன்றும் இல்லை. ஆனால் கோபத்தை விடுத்தால் ஒரு அன்பான உலகம் நமக்காக காத்திருப்பதை நாம் உணரலாம். கோபம் என்பது நம் பலவீனம். வலிமையானவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். கோபம் எதற்கும் தீர்ப்பளிக்காது. கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் தவறாகத்தான் முடியும். உண்மையில் அமைதியும் பொறுமையும் தான் வெற்றியை தேடித்தரும். இந்த உண்மையை உணரும் மனம் படைத்தவர்கள் சண்டையை தவிர்க்கிறார்கள், வாழ்வில் வெற்றி காண்கிறார்கள். திருக்குறள் கூறுவது போல், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சினம் ஒரு நச்சுப்பாம்பு போன்றது. அதை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டால் நம்மையே கடித்து கொன்றுவிடும். எனவே சினத்தை அடக்கி அதை நேர்மறையான வழிகளில் பயன்படுத்துவதே அறிவுடைமை. கோபத்தை வெல்பவனே உண்மையான வீரன் என்பதை உணர்வோம். வாழ்வில்

0: உயர்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஃபௌசியா பானு அவர்கள்.
2: நேரம் 6:10. எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையில் விழித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். முதலாவதாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

நேரம் 6:24 எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது காலை தின்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் வரிசையில் இனி தொடர்ந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

நேரம் 6:48:45 விழுத்து கொண்டிருக்கிறது. எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையில் காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் வரிசையில் நிறைவாக வாணி ஜெயராம் பாடியது.

நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz கோவையில் இன்று ஒலிபரப்பாகும் சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள். இன்று காலை 7:30 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரி முருகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் ஒரு நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz கோவையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும், மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-80%ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 கிலோமீட்டர் வரை காற்று பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம்

0: வரை காற்று பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க இது உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். இளம் பருத்தி பயிரில் நீர் தேங்குவதனால் ஏற்படும் பயிர் வேரழுகளை தவிர்க்க போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். ஆடிப்பட்டம் கொடி வகை பயிர்களான பீர்க்கங்காய், பாகற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதியும் மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரசல்பேட், ஜிங்க் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 325 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் மழையில்லாத நாட்களில் தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மேங்கோசப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களைச் சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரினை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம், நெல் ஆதார விதை கோ54 ரகம் 1770 கிலோ இருப்பில் உள்ளது, விலை 44 ரூபாய் ஒரு கிலோவிற்கு. நெல் ஆதார விதை கோ56 6180 கிலோ இருப்பில் உள்ளது, ஒரு கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ55 1567 கிலோ இருப்பில் உள்ளது, ஒரு கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ52 2858 கிலோ இருப்பில் உள்ளது, ஒரு கிலோவின் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ54 60 கிலோ இருப்பில் உள்ளது, ஒரு கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ56 2000 கிலோ இருப்பில் உள்ளது, ஒரு கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
2: ஃபார்ம் டு சிட்டி.
1: இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும்

0: உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
0: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
0: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
0: ஃபார்ம் டு சிட்டி.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
0: ஃபார்ம் டு சிட்டி,
1: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
0: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
5: என்னன்னு தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.
6: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
7: வேர்விட்ட 60-90 நாட்கள் உள்ள குச்சிகள் நடவு வயல நடவு செய்வதற்கு பயன்படுத்தணும்.
6: காக்கடா சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
8: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
9: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12:00 நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மீடியில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்தவுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்தவுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். சோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது எனி incentive they see, then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this, they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
8: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
10: நேற்று இன்று மாலை 5 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் KR சந்திரபிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில்

0: கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 ஆகஸ்ட் 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும், ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினைக் கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 கபீர் கைத்தறி விருதும், 19 தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க வேலைவாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலைவாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கனாக்க மாதம் 3000 ஸ்டைஃபன் தரோம். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரோம்.
0: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம் வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரீக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரீக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும்,

0: அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் ஐந்தாம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ ஆணை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் 1-க்கு 0.8% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வி ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
2: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
3: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமை விளைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம நம்மள டார்ச்சர் பண்ற ஒரு டாபிக் தான். என்ன டாக்டர் கொசு தொல்லையா அப்படின்னு கேட்டுறாதீங்க. கிடையாது, வரட்டு இரும்பல்ங்க. சளியோட வர இரும்பல் ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த வரட்டு இரும்பல் பாத்தீங்கன்னா நம்மளே தூங்க விடாது, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே தூங்க விடாது. அந்த அளவுக்கு நம்ம போட்டு இரும்பு இரும்பு நிரும்புவோம். காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா தொண்டை நெஞ்சு கழுத்து அப்படின்னு செம்ம வலி வலிக்கும். அண்ட் தூங்கி எந்திரிச்சு ஒரு திருப்தியும் இருக்காதுங்க. சோ இந்த கிளைமேட்ல நம்மள போட்டு படுத்து எடுக்கிற வரட்டு இரும்பல் ஏன் வருது, எதனால வருது, ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துரும். சோ அந்த மாதிரி இருக்கிற வரட்டு இரும்பல் பத்தினா நம்ம பார்க்க போறோம். வரட்டு இரும்பல் அப்படின்றது நம்மளோட நுரையீரல் ஃபுல்லாமே கவர் ஆகாது. நம்ம மேல்புற பார்ட் இருக்கு இல்லைங்களா, சுவாச பாதையோட ஸ்டார்டிங் தொண்டையிலிருந்து அந்த மேல்புறம் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் தான் கவர் ஆகிற ஒரு விஷயங்க. இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் காற்று பாதையில் ஏற்படும் எரிச்சல் இல்லது வீக்கம். இது எதனாலனா ஏதாவது இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி பாக்டீரியல் வைரல் அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். சோ இதனால மேல் காற்று பாதையை எஃபெக்ட் பண்ணக்கூடிய பிரச்சனைனால வரதுதான் இந்த வரட்டு இருமல். சோ வரட்டு இருமல்ல மேக்சிமம் சளி இருக்க வாய்ப்பே கிடையாது, பட் தொண்டை சம்டைம் வலிக்கலாம். அண்ட் ஆல்சோ செஸ்ட் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், ஏன்னா மேல் காற்று பாதையை எஃபெக்ட் பண்றதுனால. சோ இதுக்கு வந்து கால காலமா நம்ம சொல்ற தெரப்பி பாத்தீங்கன்னா தேன். ஆனா நீங்க வந்து நல்லா சக்கரை கலந்த தேன் எல்லாம் குடிச்சீங்கன்னா ஜாஸ்தி தான் ஆகும், ஏன்னா சுகர் கண்டென்ட் வந்து இன்ஃபெக்ஷனை ஜாஸ்தி பண்ணும். நல்ல மலை தேனை வாங்கி நார்மலா நீங்க வந்து 2 ஸ்பூன் தேனை வந்து வெது வெதுப்பான நீர்ல கலந்து குடிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து அப்படியே கூட ரா ஹனியா கூட குடிச்சீங்கன்னா வரட்டு இருமல் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜிஞ்சர். இஞ்சிக்கு நிகரான ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்க. வெறும் வயிற்றுல இஞ்சிய சாப்பிடறாதீங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தட்டி போட்டு கொதிக்க வச்சு திக்கான கஷாயமா குடிக்கணும். எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணியில கலந்து ரொம்ப டைல்யூட் பண்றாங்க. நீங்க மேக்ஸிமம் பாருங்க இஞ்சி சாறு அப்படிதான் சொல்லுவோம், ஏன்னா அதை நசுக்கி அந்த சாறு கொஞ்சமா இருந்தா கூட போதும், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இருந்தா கூட போதுங்க. அதை நீங்க தேன்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட அப்படியே குடிச்சீங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து மேற்படி என்ன ஆகும், அந்த வரட்டு இருமல் வராம தடுக்கும். இது நைட் டைம் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. சாப்பிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்க குடிக்கலாம், ஜீரணத்தையும் மேம்படுத்தும். அண்ட் வெறும் வயிற்றுல மட்டும் குடிச்சிடாதீங்க, கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள் போட்ட பால் நீங்க வந்து நைட் எடுத்துட்டு படுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பால்ல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு பால் சாப்பிட்டாலும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா நார்மல் வாட்டர்ல 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு ஹாட் வாட்டர்ல ஆற விட்டுட்டு ஃபில்டர் பண்ணாம அப்படியே குடிங்க. நெக்ஸ்ட் நீர் ஆவி எடுத்துக்கோங்க. ஃபேஷியல் ஸ்டீம் சொல்லுவீங்களா, யூகலிப்டஸ் ஆயில் ஏதோ ஒன்னு போட்டு ஃபேஷியல் ஸ்டீம் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஷியல் ஸ்டீமே நீங்க நைட் டைம் பண்றீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. சோ நீங்க வந்து சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கேப் விட்டுட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு 10 o'clock கூட நீங்க ஃபேஷியல் ஸ்டீம் தாராளமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க படுத்தீங்க அப்படின்னா அந்த நைட்டு உங்களுக்கு காஃப் வந்து வராமலும் அந்த த்ரோட் டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமலும் இருக்கும். இல்ல அந்த டைம் எல்லாம் எடுக்க முடியாதுன்னா மார்னிங் டைம் கூட நீங்க வந்து ஃபேஷியல் ஸ்டீம் எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கார்கில் பண்ணுங்க, வாயை கொப்பிளிங்க. ஏன்னா இது மேல் காற்று பாதை இன்வால்வ் ஆயிருக்கனால தொண்டையில அந்த டான்சில் பகுதியை எஃபெக்ட் பண்ணி அந்த டான்சில் கூட நமக்கு வலிக்கும். அதனால கொஞ்சம் சால்ட் வாட்டர் கார்கில் பண்ணலாம், இல்லைன்னா திரிப்பலா சூரணம் அப்படின்னு நமக்கு கிடைக்குங்க. அதை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த திரிப்பலா சூரண டிகாஷனை வச்சு நீங்க கார்கில் பண்ணாலும் உங்களுக்கு தொண்டை வலினால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும். சோ இதெல்லாமே வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல வரக்கூடிய சேஞ்சஸ் தான். பட் திரும்பவும் சொல்றேன், இது ஒரு ஒருத்தவங்களுக்கு மாறுபடும். உங்களுக்கு 5 நாள் 6 நாளைக்கு மேல கான்சிக்வெண்டா இருமல் இருக்குன்னா உட்கார்ந்து தேனை இஞ்சி தட்டி தட்டி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. சோ கண்டிப்பா நீங்க மருத்துவமனையை அணுகணும். என்ன மாதிரியான இருமலா இருந்தாலும் நம்ம தாராளமா சரி பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
2: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.

0: இங்க எல்லாமே தூளு.
1: வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் டு ஆல். டைம் 7:01 பத்து நொடி. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் கைமுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உங்க கூட அஜய் சந்தீப்.

എഫ് എം റെയിൻബോ 103 கோவில வணக்கம் காமித்தூர் பிரேக் ஃபஸ்ட் நிகழ்ச்சியில தொடர்ந்து மூணு பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். உறுதிமொழி படத்துக்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா, இரண்டாவதாக சத்ருயன் படத்துல எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. இப்ப நம்ம கேட்ட பாட்டு கழுகு படத்துக்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. டைம் 7:14 எஃப் எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நேர்களின் நினைவூட்டலுக்காக நேர்களை இன்று காலை 7:30 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரி முருகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். இன்னும் சில நிமிடங்களில் தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள்

0: உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு காலித் ஹஷீம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் இணையவழி புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது

இது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள சர்வதேச ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 13 பேர் காயமடைந்துள்ளனர். டமாஸ்கஸில் உள்ள ஜரமனா பகுதியில் கார் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் நீண்ட காலமாக திரு பஷர் அல் அசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குடிமக்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 2 பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும், திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம். 7:26, சென்னை மெட்ரோனில் வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு. இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து ஈரோட்டில் 31, திருப்பூரில் 25, சேலம்ல 30 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து சென்னையில் 28 டிகிரி செல்சியஸும், பாலக்காடுல 27, ஊட்டி குன்னூர் இந்த பகுதிகளில் வந்து அதிகபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.

0: வைகாசி பிறந்தாச்சு படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது இசை தேவா. 7:31 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிறப்பு சிற்றுரை வழங்குகிறார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் திட்ட அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள்.
2: உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடுவது என்பது வந்து தாய்மார்களை வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வைப்பதை ஊக்குவிக்கும் முகமாக ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்தால் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. 1 முதல் 8 வரை தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்படுகிறது. தாய்ப்பால் கொடுப்பதால் வந்து குழந்தைக்கு என்னென்ன நன்மைகள், ஏன் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குழந்தைக்கு வந்து மனரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது தாய்ப்பால் கொடுக்கறதுனால கிடைக்குது. என்ன வகையில் மனரீதியான வளர்ச்சி அப்படின்னா, பிறக்கிற ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து ஒரு அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த அன்பும் அரவணைப்பும் குழந்தை பிறந்ததிலிருந்தே தேவைப்படுது, அந்த நொடியிலிருந்து தேவைப்படுது. அப்போ அந்த அம்மா வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாக குழந்தைய தன்னோட உடம்போடு சேர்த்து வச்சு தாய்ப்பால் கொடுக்கறதோட அவங்க ஒரு அரவணைப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்குறாங்க. அந்த நிமிஷத்திலிருந்து குழந்தை தனக்கு பாதுகாப்பு கிடைக்குது அப்படிங்கிறத உணருது, அதனோட மனசுலையும் அது வந்து பதியுது. ஸோ குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால அந்த மனரீதியான வளர்ச்சிக்கு அடித்தளம் தாய்ப்பால் கொடுத்த அந்த நிமிடத்திலிருந்தே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குழந்தைக்கோட உடல் வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தாய்ப்பால் கொடுக்குறப்ப குழந்தையோட உடல்ல வந்து தேவையில்லாத கொழுப்புகள் வந்து எதுவும் சேர்றதில்லை. குழந்தைக்கு என்ன தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதோ அது மட்டும் வந்து தாய்ப்பால் இருக்கிறதுனால குழந்தை வந்து அந்த தேவையில்லாத எந்த சத்தையும் வந்து பெறுவதில்லை. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து இப்போ நீங்கள் செயற்கை பால் கொடுக்கறதுனாலலாம் வரக்கூடிய எந்த சிக்கலும் வராமல் தாய்ப்பால் வந்து பாதுகாக்கிறது. அப்புறம் பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில குழந்தைங்களுக்கு காது வலி வந்து இருக்கும். இப்போ இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த காது வலி வந்து வராது. அதே மாதிரி தாய்ப்பால் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தேவையான வெப்பநிலையில் அந்த குழந்தைக்கு தேவையான வெப்பநிலையிலையும் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தோடு கிடைக்கிறதுனால அந்த ஜீரண சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால வந்து குழந்தை தேவைப்படுறப்பெல்லாம் பசிக்காக அழுது அம்மா கிட்டேருந்து தாய்ப்பாலை குடிக்கிறதுக்கு வசதியாக தாய்ப்பால் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தாய்ப்பாலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நோய் எதிர்ப்பு பொருட்கள் வந்து நிறைய இருக்குது. அந்த குழந்தையோட உடலுக்கு வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருட்கள் வந்து தாய்ப்பாலில் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்க சொல்லி தாய்க்கு ஆதரவாக செயல்படணும். அதுக்கப்புறம் குழந்தையோட மூளை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே வந்து தாய்ப்பாலில் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனேயே நம்ம தாய்ப்பால் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பிறந்த உடனே சுரக்கிற பாலுக்கு வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சீம்பாலில் அந்த முதல் 6 மாதங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு பொருட்கள் அடங்கிய அந்த சத்து வந்து சீம்பாலில் அதிகமாக இருக்கிறதுனால தான் உடனே நம்ம பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட பற்கள், எலும்புகள் இது எல்லாமே வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்தும் வந்து தாய்ப்பாலில் தான் இருக்குது. அது இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தையோட பற்கள், எலும்புகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியான நிலையில் வந்து உருவாக முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்குறப்ப வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு பாச பிணைப்பு ஏற்படுகிறது. அம்மா மேலே குழந்தைக்கு வந்து தன்னோட அம்மா அப்படிங்கிற அந்த உணர்வோடு செயல்படுறப்ப அது பாதுகாப்பாகவும் உணருது. அம்மாவுக்கும் குழந்தையோட ஒரு பாச பிணைப்பு ஏற்படுறதுக்கு தாய்ப்பால் கொடுப்பது ஊக்குவிக்கிறது. அதே நேரத்தில் குழந்தையோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது உணர்வுகளை கையாளக்கூடிய திறன் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு போதுமான அளவு அந்த திறமை கிடைக்கிறது. ஸோ அதனால் தாய்ப்பால் கொடுக்கறது வந்து குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ரொம்ப நன்மைகளை கொடுக்கறதுனால நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிறந்த குழந்தைக்கு அம்மாகிட்ட 2 தேவைகள் இருக்குது. ஒன்று வந்து தாய்ப்பால், இன்னொன்று வந்து அரவணைப்பு. இந்த 2 கிடைக்கிற குழந்தை வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக, சமுதாயத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையாக பின்னாடி உருவாகிறதுக்கு

0: தாய்ப்பால் கொடுக்கிறது ரொம்ப அவசியம்.
1: உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிற்றுரை வழங்கினார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கோயம்புத்தூர் மாவட்ட திட்ட அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள்.

0: இன்று தேசிய கைத்தறி தினம். நம் நாட்டின் பாரம்பரியத்தையும் நெசவாளர்களின் உழைப்பையும் போற்றும் நாள் இது. ஒவ்வொரு கைத்தறி ஆடையின் பின்னால் ஒரு குடும்பத்தின் கனவும் ஒரு கலைஞனின் திறமையும் பல மணி நேர உழைப்பும் அடங்கியுள்ளது. கைத்தறி ஆடைகளை நாம் வாங்குவதன் மூலம் நம் பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான நெசவாளர்களின் குடும்பத்திற்கும் ஆதரவளிக்கின்றோம். தேசிய கைத்தறி தினத்தில் கைத்தறி ஆடையை அணிவோம், கைத்தறி தொழிலை ஆதரிப்போம் என்ற உறுதிமொழி ஏற்போம். தேசிய கைத்தறி தினம் இன்று. இன்று இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பிறந்த தினம். நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி இந்தியாவை உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெறச் செய்தவர். விவசாயிகளின் முன்னேற்றம், உணவு பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மை ஆகியவற்றிற்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அவரது பங்களிப்பை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த தினம் இன்று.
1: இன்று 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: மலைகளிலிருந்து ஏராளமான பயன்களை பெறுகின்றோம். குறிப்பாக பல அரிய வகை மரங்கள் விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் நுண் உயிர்களுக்கு வாழ்விடமாகவும் பலவிதமான நறுமணப் பொருட்கள், சந்தனம், தேன் போன்றவையும் நமக்கு கிடைக்கின்றன. இவ்வளவு நன்மைகளை தரும் மலைகள் சில சமயங்களில் மலை அடிவாரங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிர் சேதமும் பொருட்சேதங்களும் ஏற்படுகின்றன. இதை போலவே சில இடங்களில் வீடுகள், கிராமங்கள் மண்ணில் புதையுண்டு போகின்றன. நிலச்சரிவு ஏற்படும் இடங்களில் வாகனங்கள், மின் கம்பங்கள் மற்றும் பாலங்கள் கடுமையாக சேதமடைகின்றன. நிலச்சரிவுகளால் ஆறுகளின் வழித்தடம் மாறி விவசாய நிலங்கள் பாதிப்படைகின்றன. நிலச்சரிவுகள் பொதுவாக இயற்கையான காரணங்களான தொடர்ச்சியான அல்லது அதிகப்படியான மழை நீர் மண்ணில் ஊடுருவி அதன் உறுதித்தன்மையினை குறைத்து நிலச்சரிவை உண்டாக்குகின்றது. நிலநடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள் போன்றவையும் மலைப்பாறைகளை பலவீனப்படுத்தி நிலச்சரிவை ஏற்படுத்துகின்றது. மலைப்பாங்கான பகுதிகளில் பாறைகள், மண் மற்றும் குப்பைகள் புவியீர்ப்பு விசையின் காரணமாக சரிவது கூட நிலச்சரிவு என்கின்றார்கள் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள். மலைகளில் உள்ள மரங்களை வெட்டுவதால் அங்குள்ள மண் தளர்ந்து எளிதில் சரிந்து விடுகின்றன. சுரங்கங்கள், சாலைகள், பாலங்கள், கட்டுமானங்கள் போன்றவற்றை மலைப்பகுதியில் அமைப்பதாலும் நிலச்சரிவு ஏற்படுகின்றது. மேலும் பல அதிர்வுகளாலும் நிலச்சரிவு ஏற்படுவதாக சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். மலைச்சரிவுகளில் மூங்கில் மற்றும் பனை மரங்களை நட்டு வளர்த்து மண் அரிப்பை தடுத்து நிலச்சரிவு ஏற்படும் அபாயத்தை குறைக்கலாம். இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை காக்கும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்வோம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

சிம்லா ஸ்பெஷல் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன். 7:40 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் ஒரு நேர்முகம் இடம்பெறும்.

இளமை கோலம் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது இசை இளையராஜா. 7:49 ஐம்பதுரொட்டியில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம். நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறுதுறை நிகழ்ச்சியில் கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். இன்று மாலை 6 தலம் வலம் நிகழ்ச்சியில் இன்று சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவில் வழங்குகிறார் சௌமியா.

நாம் இருவர் படத்துல பி ஜெயச்சந்திரன் பி எஸ் ஸ்ரீகா பாடியது இசை கங்கை அமரன். நேரம் 7:56. சேவை செய்தி. கோயம்புத்தூர் பெரிய தடாகம் அருள்மிகு ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோவிலில் இன்று காலை 11 மணியளவில் திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறும்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுன விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இதுவரைக்கும் கேட்டு ரச்ச இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் கூட ஆர்ஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்குவதற்காக ஆர்ஜே சுதா பிரியா காத்துட்ருக்காங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில்

துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நிகழ்ச்சியில இன்னைக்கான கேள்வி, நமது பாரத பிரதமரால் சமீபத்தில் வாரணாசியில் தொடங்கி வைக்கப்பட்ட 100 வார கால போதைப் பொருள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே சுதாபிரியா.

கேட்ட பாடல் டபுள்ஸ் திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடியது. பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா, பாடலாசிரியர் வைரமுத்து. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:09. போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக இளைஞர்களை அணி திரட்டுவதையும், ஆரோக்கியமான, பொறுப்பான மற்றும் போதைப் பொருள் இல்லாத வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் அமைப்பின் நாடு தழுவிய முன்னெடுப்பு தான் இந்த திட்டம். இது August 2026, அதாவது இந்த வருடம் 2ஆம் தேதி துவக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு வந்து என்ன பெயர் அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வி.

கேட்ட பாடல் குங்கும போட்டு கவுண்டர் திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை சிற்பி பாடல் ஆசிரியர் பழனி பாரதி. நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:13:30. நேர்களை இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க கவுண்டம்பாளையம் லாவண்யா, பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திக் பிரணவ், வெள்ளம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி, சி பூ, சோமா ஸ்கந்தமூர்த்தி, என் பார்வதி, கணபதியிலிருந்து ஆறுசாமி தடாகம், மூக்கனூர் சண்முகா நகர், சிவகுமார், மலர்கொடி, சபர்பிரியா, சரோஜினி, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, மூக்கனூரிலிருந்து களத்தபுதூர், அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், கொழுமகொண்டான் பகுதியிலிருந்து. விழிப்புணர்வு, சமூக பங்கேற்பு, விளையாட்டு, கலாச்சாரம் மற்றும் நேர்மறையான சமூக ஈடுபாடு ஆகியவற்றின் மூலமாக போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக இளைஞர்கள் தலைமையிலான நடவடிக்கையை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இது விக்சித் பாரத் அப்படிங்கிற தொடர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டிருக்கு.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கான கேள்வி, நமது பாரத பிரதமரால் சமீபத்தில் வாரணாசியில் தொடங்கி வைக்கப்பட்ட 100 வார கால போதைப் பொருள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. குகன் சிந்து கோத்தர்கிலிருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. தேவராயபுரம் சுகம் ராஜா, பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி, பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா அகல்யா, மனக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா அத்வி, குள்ளக்காப்பாளையம் சந்திரசேகரன், புஷ்பலதா, சௌந்தரி, நவீன்குமார் ஆன்சர் பண்ணிருக்காங்க.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூள்.
1: இது விக்சித் பாரத்துக்கான இளைஞர்களை மையமாக கொண்ட ஒரு போதைப்பொருள் தடுப்பு இயக்கம் August 2 தொடங்கப்பட்டது. விழிப்புணர்வு செயல் மற்றும் சமூக பங்கேற்பு மூலமாக போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது இந்த திட்டம். இளைஞர்களை போதைப் புழக்கத்திலிருந்து விடுவிப்பது மற்றும் அவர்களை நேர்மறையான சமூக மாற்றத்திற்கான தூதுவர்களாக மாற்றுவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இது ஒரு 100 வார கால மக்கள் பங்கேற்பு இயக்கமாக இருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயணங்கள், தியான அமர்வுகள் மற்றும் விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்தப்படும். இதற்கு வந்து அதிகாரப்பூர்வ உறுதிமொழி கூட இருக்கு. இந்த உறுதிமொழியை நாம மை பாரத் தளம் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். கேட்டிருந்த கேள்விக்கான ஆன்சர் பண்ணிருக்காங்க கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, திருப்பூர் கணபதி பாளையம் மசோத கோவிந்தராஜ், சாமிச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ் ஜெயந்தி, ஜவஹர் ஹரிப்ரியா ஜிஷ்ணவ் யுகன், கோகுல் கமலேஷ் ரித்வி உமா, பூலுவாபாளையம் ஆனந்தமுருகன், சிங்கானல்லூர்ல இருந்து

இன்னைக்கு கேட்டிருந்த கேள்விக்கான ஆன்சர் பண்ணிருக்காங்க. கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டையில இருந்து, திருப்பூர் கணபதி பாளையம் மசோதா கோவிந்தராஜ், சாமிச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ் ஜெயந்தி, ஜவஹர் ஹரிப்ரியா ஜிஷ்ணவ் யுகன், கோகுல் கமலேஷ் ரித்வி உமா, பூலுவாபாளையம் ஆனந்தமுருகன், சிங்காநல்லூர்லிருந்து ஜெயலட்சுமி மனோகரன், பட்டுக்கோட்டை ராபர்ட் இளமாறன், குகன் அஞ்சனாபுரம் பகுதியிலிருந்து காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம், கருவலூர் சாமுவேல் கணேஷ் சிறுமுகையிலிருந்து, சண்முகசுந்தரம் ரமண முதலிப்புதூர் பகுதியிலிருந்து, கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து விஜயகுமார் உமா மகேஸ்வரி, ஜெய் ரித்விக் கனிஷ்க் அபினவ், விஸ்வம் அறந்தாங்கி, சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செமிப்பாளையம் பகுதியிலிருந்து, தேவனூர் ஜோதிலட்சுமி, சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஷ் புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், பூலவாடி ராமசாமி, ராஜாராம் சுந்தர், கே கோவிந்தராஜ், மாரிச்செட்டிப்பதி பகுதியிலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இந்த நிகழ்ச்சி சுமார் 10,000 இடங்கள், அதாவது இந்தியாவில் 10,000 இடங்களை இணைப்பதோடு நேரடி மற்றும் காணொலி வாயிலாக 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்களை இதில் பங்கேற்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் மை பாரத் ஆன்மீக அமைப்புகள், மை பாரத் NSS இளைஞர்கள் மன்றங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் தொழில் சங்கங்களைச் சார்ந்த இளைஞர்கள் இந்த இதில் பங்கேற்பாங்க. போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக இளைஞர்களை ஒன்றிணைப்பதையும் வளர்ந்த இந்தியா, அதாவது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிப்பதையும் இந்த இயக்கம் நோக்கமாக கொண்டிருக்கு. நாம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. போ சண்முகசுந்தரம் விநாயகபுரம் கோவிலிருந்து, நங்கவல்லி ராஜாராம், சூலூர் கணேஷ் மூர்த்தி, சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி பகுதியிலிருந்து, உமா செட்டி வீதியிலிருந்து, மதுக்கரை பெரியசாமி, வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து.

கேட்ட பாடல் பிரியாத வரம் என்னும் திரைப்படத்திற்காக தேவன் சுஜாதா பாடியது. பாடலுக்கு இசையசை ராஜ்குமார், பாடலாசிரியர் ப விஜய். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நாடு முழுவதும் உள்ள பங்கேற்பாளர்கள் ஒன்றிணைந்து போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை எடுப்பாங்க. மேலும் தாங்கள் போதைப் பொருள் இல்லாத வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதோடு மற்றவர்களையும் ஊக்குவிப்பாங்க. நாம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க பூலவாடி தீபிகா, சுதீஷ் கோத்தகிரி, எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எக்ஸ் எஸ் அக்ஷய மீனாட்சி, பாரதி மகாலிங்கம் கல்வி வளர்ச்சி பகுதியிலிருந்து. இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்வி, நமது பாரத பிரதமரால் சமீபத்தில் வாரணாசியில் தொடங்கி வைக்கப்பட்ட 100 வார கால போதைப் பொருள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் பெயர் என்ன அப்படிங்கறதா. இதற்கான பதில் நஷா முக்த் யுவா அப்படிங்கறது. இன்னைக்கு ஆன்சர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 8:50.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் வருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
3: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டதுன்னு வச்சுங்க, அது கூட ஆபத்தா போயிடுறது உண்டு. பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்துல ஒரு பழக்கம் உண்டாம், அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டு சில்லுல எழுதி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த ஓட்டாஞ்சில்லு குவியல்ல யாருடைய பேர் அதிகமா இருக்குதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க. இது அந்த ஊர் வழக்கமா. ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்துல ஒரு ஆள் நின்றுகிட்டு இருக்கிறான், அவன் கையில ஒரு ஓட்டாஞ்சில் வச்சிருக்கிறான். அதுல யாரோட பேரையோ எழுதணும், எழுதி அந்த இடத்துல போடணும்ங்கிறது அவன் ஆசை. ஆனா அவன் படிக்காதவன், அதனால எழுத தெரியல. யாராவது அந்த வழியா வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்துகிட்டு இருந்தார், அவர்கிட்ட ஓடினான், கையில இருந்த மண்பாண்ட சில்ல கொடுத்தான். ஐயா இதுல ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா, அந்த பெரியவர் அதை வாங்கி கையில வச்சுக்கிட்டு என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா, இவன் சொன்னான் அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவர் தான் அரிஸ்டைடிஸ், தத்துவ மேதை அரிஸ்டைடிஸ் அவர். இருந்தாலும் நான் தான் அதுங்கிறத காட்டிக்காம அந்த ஆளுகிட்ட கேட்டார், அது சரிப்பா அரிஸ்டைடிஸ்ங்கிற பேரை எழுத சொல்ற, அவர் உனக்கு

0: என்ன கெடுதல் பண்ணார், அவர் பேரை இதுல எழுத சொல்றியே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவன் சொன்னானா, அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணல, அவரை நான் பார்த்தது கூட இல்ல அப்படின்னு இருக்கான். அப்புறம் எதுக்காக அவரை வந்து நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அந்த ஆள் சொல்றான், அரிஸ்டைடஸ பத்தி எல்லாரும் பேசுறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அவர் ஒரு பெரிய வள்ளல் பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அலுத்து போயிட்டுது, அதனால்தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு நானும். இதுல இருந்து என்ன தெரியுது, நாம நல்லவனா இருக்கிறதுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லை, ஆனா நம்மளை நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாம பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமா ஆசைப்படாதவங்கள ஆபிரகாம் லிங்கனும் ஒருத்தரா, அவரு ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஒரு மனுஷனுக்கு கால்கள் வந்து எவ்வளவு உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், அது என்ன இடுப்புல இருந்து தரையை தொடர அளவுக்கு உயரம் இருந்தா போதும் அப்படின்னாராம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும். நான் சுதா பிரியா. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காரு ஆர்ஜே சந்தீப்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: FM இங்க எல்லாமே தூள்.
1: இனி கேட்கலாம் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது.

தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான அன்பான காலை வணக்கம் அன்பு நேயர்களே, டைம் 9:03 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டின ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நெசவாளர் மல்லைகவுண்டன்பாளையம் வேணுகோபால் அவர்கள் நம்மோட பங்கேற்கக்கூடிய ஒரு நேர்முகம் கேட்க போகிறோம். வணக்கம்.
2: வணக்கம். தேசிய கைத்தறி நெசவாளர் தின வாழ்த்துக்களுடன்
1: தேசிய கைத்தறி தின வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: அதாவது சொல்லுங்க, உங்களுடைய நீங்க எத்தனை வருஷமா இந்த கைத்தறி தொழில் வந்து பண்ணிட்டு வரீங்க?
2: நான் இந்த கைத்தறி துறையில கடந்த 44 ஆண்டுகளாக நான் நெசவு தொழில் செய்து வருகிறேன் சார்.
1: ஓ, 44 வருஷம். அப்பாப்பா, இவ்வளவு பெரிய அனுபவம் இல்லையா? சரிங்க, உங்களுடைய பகுதியில கிட்டத்தட்ட எத்தனை நெசவாளர்கள் இருப்பாங்க?
2: என்னுடைய பகுதியில குறைந்தது ஒரு 2000 நெசவாளர்கள் இருக்கிறாங்க.
1: ஆஹா, சரி சரிங்க.
2: அவங்க வந்து காட்டன் பண்றாங்க, பட்டு சாஃப்ட் சில்க், மென் பட்டு பண்றாங்க, ஆரணி பட்டும் பண்றாங்க.
1: ஓகே, சரி சரிங்க. இதெல்லாம் வந்து குறைந்தபட்ச கால அளவு ஏதாவது வச்சுப்பீங்களா? ஒரு சாரி நெசவு செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு இவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் டைம் அதெல்லாம் வச்சுதான் வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா?
2: அப்படி பண்ண முடியாது சார். இப்ப அதனுடைய வடிவமைப்புகள் தரம் இதைய பொறுத்தே அதனுடைய நாட்கள் அமையும். அது வடிவமைப்பு குறைவான வடிவமைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம குறைந்த நாட்கள்ல செஞ்சிடலாம். குறைந்தது ஒரு 2.5-3 நாள் ஆகும் ஒரு புடவை நெசவு பண்றதுக்கு. வடிவமைப்பு அதிகமா இருந்ததுன்னா ஒரு 5-6 நாள், 7 நாள், 8 நாள் கூட ஆகுங்க.
1: ஓ சரிங்க. அதாவது இன்னைக்கு தேசிய கைத்தறி தினம், இந்த தினத்தை ஒட்டின உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன எங்க கூட பகிர்ந்துக்க போறீங்க?
2: எனக்கு வந்து இந்த தேசிய கைத்தறி நெசவாளர் தினம் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு நெசவாளருக்கும் கிடைத்த அங்கீகாரமா நான் பாக்குறேங்க சார். அதை அந்த மகிழ்வோடு நான் உணர்றேன், அந்த உணர்வு உணர்றேன்.
1: சரிங்க.
2: அதே சமயத்துல இப்போ அந்த ஒவ்வொரு நெசவாளியுடைய பெருமைகளை சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நெசவாளிக்கும் கற்பனை வளம் இருக்கிறது. அந்த கற்பனை வளத்தின் மூலமாகவே அவர் ஒவ்வொரு நெசவாளியும் அழகான புடவைகளை நெசவு பண்றாங்க. இயற்கையாவே அந்த கற்பனை வளம் இல்லை அப்படின்னா அவங்களால நெசவு பண்ண முடியாதுங்க. அந்த உள்ள தொழிலுக்கு வரும்போது அதை இன்வால்மெண்டோட உள்ள செய்யும் போது அந்த கற்பனை வளம் தானா வந்துருது. ஒவ்வொரு நெசவாளிக்கும் ஒரு தனி திறமை உண்டுங்க. அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வடிவமைப்புல சிறந்தவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் உற்பத்தியில சிறந்தவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் தரத்துல சிறந்தவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு நெசவாளிக்குமே ஒரு பெருமை உண்டுங்க சார்.
1: சரிங்க.
2: அதே சமயத்துல இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, கோவை வானொலியை பொறுத்த வரைக்குமே கோவை, திருப்பூர், ஈரோடு 3 மாவட்டங்களையுமே ஒரு நெசவாளர்களை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு பணியை கோவை வானொலி நிலையம் செஞ்சிருக்குதுங்க. ஏன்னா அதை நான் உணர்வுபூர்வமா உணர்ந்திருக்கிறேன். அந்த வானொலி நிலையத்தின் மூலமா வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு கேட்டுதான் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பேச முடியுது. என்னால தொழில் சார்ந்ததாகவும் சமுதாய பிரச்சனைகளாகட்டும் என்னால ஒரு ஆணித்தரமாகவும் ஒரு தைரியமா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது கோவை வானொலின்னு சொல்லுவேன் சார்.
1: ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கூட நீங்க சொல்றது.
2: ஆமா சார். அதே சமயத்திலயும் இப்போ நம்ம நெசவு பண்ணும் போது மனசை ஒருநிலைப்படுத்தி தான் பண்ணணும் சார். நெசவு தொழில்னா சும்மா சாதாரணமா செய்யக்கூடியது அல்ல. மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி மனசு லேசா இருந்தால் மட்டுமே நாம அதை செம்மையா செய்ய முடியும்.
1: சரிங்க.
2: ஒரு சிறு சஞ்சலம் மனசுல இருந்தாலும் கூட நம்ம செய்யும் புடவையை தரமா செய்திட முடியாது அப்படிங்கறது என்னுடைய ஆணித்தரமான கருத்துங்க சார்.
1: உண்மை. ஓகே.
2: அதே சமயத்துல இன்னும் பார்க்க போது என்ன அப்படின்னா, இப்போ வானொலியினுடைய ஊக்குவிப்பு நாங்க நெசவு பண்ணிட்டு இருக்கும் போது எங்க மனசு வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிடும். உடல் ரீதியாகவும் சரி, மனசு ரீதியாகவும் சரி. அப்போ நம்ம வானொலியை கேட்டுட்டே செய்யும் போது அந்த தனிப்புத்தன்மையே இல்லாம போயிடுது. அதை நான் கண்டிப்பா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா வானொலியின் பங்கு என்னுடைய நெசவுத்துறையும் என்னுடைய வாழ்க்கையிலும் முக்கிய பங்குங்கிறத நான் ஆணித்தரமா பதிவு பண்றேன் சார்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூட.
2: ஆமா,
1: இப்ப இருக்கக்கூடிய

0: காலகட்டத்தில் மக்களுக்கு இந்த கைத்தறி நெசவு குறித்த விழிப்புணர்வு இன்னும் எவ்வளவு வரணும் சொல்லி நீங்க சொல்ல விரும்புறீங்க?
1: இப்போ கைத்தறி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மக்கள் கைத்தறி ஆடைகளை வாங்கும் போது விலையை மட்டுமே பாக்குறாங்க, அதனுடைய பயன்பாடு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதை அவங்க அதை விழிப்புணர்வு வந்து இன்னும் வரணும், இன்னொரு 50% வரணுங்க. வந்தா மட்டும்தான் நம்ம கைத்தறியை இன்னும் முன்னெடுத்து செல்ல முடியும். அந்த விலைய பார்க்காம கைத்தறி தன்மை அதனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பா இது இதனுடைய மேம்பாடு இன்னும் அதிகமா இருக்குங்க.
0: கண்டிப்பா இதற்கான ஈடுபாடும் அதாவது ஆர்வம் வாங்கக்கூடியவர்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூட. இன்னைக்கு தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டின சிறப்பு விஷயங்களை வந்து நீங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்திருக்கீங்க, எப்படி எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த நேரம்?
1: ரொம்ப மகிழ்வா இருக்குங்க சார். அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு வானொலியில ஒரு நெசவாளி கூட இந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து தேசிய கைத்தறி நெசவாளர் தினத்துல ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற வைக்கிறது அப்படிங்கறது வந்து அந்த நெசவாளிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், ஒட்டுமொத்த நெசவாளிகளுக்கு கிடைத்த அங்கீகாரமா நான் உணர்றேங்க சார்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. மீண்டுமாக உங்களுக்கு தேசிய கைத்தறி தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றிருக்கீங்க, உங்களுக்காக ஒரு பாடல் நாங்க வழங்கலாம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொற்காலத்திலிருந்து ஜிஞ்சி சாப்பாட்டு வேணுங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் பாடல் கொடுத்துடலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி நெசவாளர் மல்லைக்கவுண்டன் பாளையம் வேணுகோபால் அவர்கள் நம்மோட பகிர்ந்து கொண்ட சில கருத்துக்களை கேட்டோம்.

9:14 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி உங்களுடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு நெசவாளருடைய கருத்துக்களை நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்டோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நெசவாளர் சாய்ஸாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வந்து வழங்க இருக்கும். ஸோ கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்களை சேர்ந்த நெசவாளர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்தமான 2010 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணலாம் 2316312 இல்லை 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸில். வெளியில் வந்து கூப்பிட்றவங்களும் செல்ஃபோன் வந்து டைப் பண்ணக்கூடியவங்களும் கோயம்புத்தூரோட ஸ்டடி கோடான 0422 அப்படிங்கிற இணைப்பெண்களையும் சேர்த்துக்கோங்க. மற்ற நேர்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இன்னைக்கு நெசவாளர் சாய்ஸ். அதனால கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த நெசவாளர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். சோ நீங்களும் வந்து கால் பண்ணுங்க, உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிங்க.

0: அதலால் காதல் செய்வீர். இந்த படத்துல இந்த பாட்டு கேட்ட 9:20 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தேசிய கைத்தறி தினத்துடைய சிறப்பு நிகழ்ச்சியாக நெசவாளர் சாய்ஸ். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டத்தை சேர்ந்த நெசவாளர்கள் மட்டுமே இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நேரலையில் 2316312 இல்லை 2317046 இந்த நம்பர்ஸில் கால் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நெசவாளர்கள் மட்டுமே இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம், மற்ற நேயர்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடையாது. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அழகிய காலை வணக்கம் சந்தீப் சார்.
0: வணக்கங்க.
1: கணேஷ் சிறுமகிழ்ந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க கணேஷ், உங்களுக்கு இன்னைக்கு நெசவாளர் தின வாழ்த்துக்கள், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நன்றிங்க, எனக்கு வாழ்த்துக்கள் கூறிய உங்களுக்கு நன்றி. நான் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து கைத்தறி நெசவாளர்களுக்கும் வாழ்த்துக்களை கோரிக்கொள்கிறேன்.
0: சரிங்க.
1: எனக்கு வந்து ஜில்லா படத்துல இருந்து வரசா போகையில இந்த பாட்டு வேணும்.
0: உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: 9:25 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்னைக்கு நெசவாளர் சாய்ஸ். கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நெசவாளர்கள் மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வராங்க. அந்த வகையில் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
0: சண்முகானந்தம், உங்களுக்கு இனிய இன்னைக்கு நெசவாளர் தின வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கு நன்றிங்க. எல்லா நெசவாளர்களுக்கும் வாழ்த்துக்களுங்க சார்.
0: சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: பொன்னியின் செல்வன் படத்துல இருந்துங்க, பொன்னி நதி பார்க்கணுமே பொழுது சாயா அப்படிங்கிற பாட்டு போடுங்க சார்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.
1: நன்றிங்க சார்.

0: நெசவாளர் சாய்ஸ் கிட்டத்துக்கும் 9:31 எஃப்எம் ரெயின்போ 103 கோயிலிருந்து. ஸோ இப்போ பேச காத்திருக்கூடிய நேயர் யார்? எங்களது வணக்கம், யார் பேசுறீங்க
1: சார்? வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் நெசவாளர் காலனியிலிருந்து பார்த்திபன் நவனிதான்.
0: பார்த்திபன், உங்களுக்கு இன்னைக்கு தேசிய கைத்தறி தின வாழ்த்துக்கள், நெசவாளர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: இந்த நிகழ்ச்சி கைத்தறி நெசவாளர்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற வான ரெயின்போ பண்பலைக்கும் எங்களது நெசவாளர்கள் அனைவரும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். அனைத்து கைத்தறி நெசவாளர்களுக்கும் இந்த கைத்தறி தினத்துல கைத்தறி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்
0: சரிங்க. என்ன பாட்டு கேட்கலாம்
1: சார்? விசுவாசம் புறத்துல இருந்து கண்ணான கண்ணே அந்த பாடல்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.
1: நிகழ்ச்சிகள் அருமையா இருக்கிறது, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நெசவாளர் சாய்ஸ். இன்னைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நெசவாளர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டின சிறப்பு நிகழ்ச்சியா மலர்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய நேயர் யார் எங்கிறது, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, பல்லடத்துல கோபால் இருக்கிறேன்
0: சார். கோபால், உங்களுக்கு இனிய நெசவாளர் தின வாழ்த்துக்கள்.
1: ஹலோ
0: ஹலோ கோபால், கேக்குதுங்களா?
1: கோபால் பேசுறேன் சார், பல்லடத்துல சங்கீதா கோபால்.
0: சரிங்க, உங்களுக்கு இனிய நெசவாளர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கு சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: என்னங்க சார்,
0: என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பாட்டு எதிர பாட்டு புது பாட்டுல இருந்து போடுங்க சார்.
0: சரிங்க, ஓகே
1: ஓகே, சரிங்களா?
0: மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுனதுல.

0: 9:40 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நெசவால சாய்ஸ் கேட்டிருக்கோம். தேசிய கைத்தறி தினத்தை ஓட்டின சிறப்பு நிகழ்ச்சியாக இது மலர்ந்துட்டுருக்கு. நம்மகிட்ட பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: தாராபுரம் வட்டம் கள்ளி வளசுங்க சார், பாரதி மகாலிங்கம்.
0: பாரதி மகாலிங்கம், உங்களுக்கு இனிய நெசவாள தின வாழ்த்துக்கள்.
1: ஹலோ
0: சொல்லுங்க பாரதி மகாலிங்கம்
1: சார். எல்லாத்துக்கும் கைத்தறி தின நல் வாழ்த்துக்கங்க சார், நெசவாளர்கள் அனைவருக்கும்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: பாகுபலி இருந்து மனோகரி சார்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டின சிறப்பு நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நெசவாள சாய்ஸ் கேட்டிருக்கோம். 9:45 இன்னைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நெசவாளர்கள் மட்டுமே பங்கு பெறலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்க
1: செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்க நெய்யும் தொழிலுக்கு நிகரையது என்று சொல்லியிருக்கேற்ப மானம் காக்கும் நெசவு தொழில் செய்யும் நெசவாளர்கள் அனைவருக்கும் இனிய தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் இனிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள்.
1: ராஜேந்திரன் பேசுறேங்க.
0: சரிங்க பூபதி, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: கேடி பில்லா கில்லாடி இறங்கா படத்திலிருந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகுது.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.
1: நன்றிங்க.

0: இது நெசவாலை சாய்ஸ். 9:48 நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய நேயர், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: மானம் காக்கும் தொழிலை செய்யும், செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்க நெய்யும் தொழில் இதே என்ற வரிகளோடு வானவில் குமார் சாவப்பட்டு வாழ் நெசவாளர் கலாணி.
0: சொல்லுங்க குமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: இன்னைக்கு வந்து சார் ஜெய்பீம் திரைப்படத்தில் இருந்து ஒரு நெசவாளருக்காக இந்த பொல்லாத உலகத்தை படைத்தா இரவா என்ற பாடல்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் நெசவாளர் தின வாழ்த்துக்கள். நன்றி.

0: இன்னைக்கு தேசிய கைத்தறி நெசவாளர் தினத்தை ஒட்டி நெசவாளர் சாய்ஸ் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நெசவாளர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அந்த வகையில் நம்மகிட்ட பேச காத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய இணையர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார். இளைய கைத்தறி தேசிய நல்வாழ்த்துக்கள் சார். இளைய கைத்தறி சொந்தங்கள் அனைவருக்கும் தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள். உங்களுடன் இணைவது வெள்ளிக்குப்பம்பாளையம், நான் முத்துக்குமார்.
0: முத்துக்குமார், உங்களுக்கும் வந்து கைத்தறி தின வாழ்த்துக்கள். என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? புதுப்படத்தை வந்து எதாவது பாட்டு போகணும் சார்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம்.
1: அனைத்து கைத்தறி நெசவாளருக்கும் சேர்ந்து.
0: சரிங்க, ஓகே.

டைம் 9:50 எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. தேசிய கைத்தறி தினம், அதாவது நெசவாள தினத்தை ஒட்டி இன்னைக்கு நெசவாள சாய்ஸா வந்து நிகழ்ச்சி வலம் வந்துச்சு. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாவட்டத்தை சேர்ந்த நெசவாளர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார்கள். மீண்டுமாக நெசவாளர்கள் அனைவருக்கும் இனிய தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் கூட நான் அஜய் சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து போவோமா ஊர்வலம் வழங்குவதற்காக அஜய் சுதா பிரியா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு நான் வந்துட்டேன். எந்த கிராமம் அப்படின்னா, இந்த கிராமம் கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப பக்கத்துல அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் இடைவெளியில் நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இங்க டிராவல் பண்ணி போயிடலாம். இந்த கிராமம் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் இடையில அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம், ரொம்ப அழகான ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா தெருவெல்லாம் அப்படி யாருமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு. இங்க யாரையுமே பார்க்க முடியல, ஏன்னா வந்து தெருக்கள் வந்து நேரா அப்படியே ரோடு வந்து போயிட்டே இருக்கு. இந்த ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா ரோட்டோட வலப்புறம் இடப்புறம் இந்த ரெண்டு சைடுமே வந்து நம்ம வீடுகளை பார்க்க முடியுது. அதுவும் எல்லா வீடுகளுமே எப்படி இருக்கு அப்படின்னா, தோட்டத்தோட இருக்கிற வீடுகளாக தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணணும், பஸ் எடுத்து, அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க பஸ் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து காரணம்பேட்டை பகுதியில் இறங்கிடணும். இறங்கிட்டு இங்கிருந்து சில பஸ்கள் மட்டும்தான் இந்த கிராமத்துக்கு வரக்கூடிய பஸ்களா இருக்கு. ஸோ அந்த பஸ்ல ஏறி நான் இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட வண்டி இருந்தது அப்படின்னா, நீங்க வண்டியில அப்படி டைரக்டா டிராவல் பண்ணி இங்க வந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக விவசாயமும் பண்ணுறவங்கள நம்ம பார்க்க முடியுது. கூடவே அங்கங்கே இப்போ ப்ரைவேட்டாக வந்து பிளாட் போட்டு நிறையா இருக்கிற இடங்களையும் பார்க்க முடியுது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் செவசெவன் அந்த செம்மண் நிலம் பார்க்குறக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க. அப்படி இதமான காற்று, இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அப்படி இதமாக இருக்குது. அப்படியே இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். அப்படியே தனியாக ட்ராவல் பண்ணும்போது அப்படியே பாடலும் கேட்டுட்டு ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ண போகிறேன். கூடவே இந்த கிராமத்தை பற்றியும் உங்கள் கூட பேச போகிறேன்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு களம். அட, ஒன்று கவனிச்சிங்களா, நான் இந்த கிராமத்தோட அழகில் இந்த கிராமத்தோட பேரை கூட சொல்லலை பாருங்க. இந்த கிராமத்தோட பேர் ஆராக்குளம் அப்படிங்கிறது. ரொம்ப நல்லா இருக்குல்ல, பேர் ஆராக்குளம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்காங்கே நிறைய பேர் இந்த கோழி பண்ணைகள் வச்சு வந்து இது பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட பிரதான தொழில் போல இருக்குது. இன்னும் சிலர் அங்கே தூரத்தில் ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோடுகளில் வந்து அதிகமாக போக்குவரத்து இல்லாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் அவங்களோட டிஃபன்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போவாங்க போல இருக்குது. ஏன்னா அப்படி தான் அவங்க பேசிகிட்டு இருந்ததை என்னால் கேட்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்கூல்ஸும் கூட இப்போது ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதால இங்கே தொடக்கப்பள்ளி வந்து பார்க்க முடியுது. இந்த தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் நிறைய பேர் வந்து இப்போ 10 மணி அப்படிங்கிறதால மாணவர்கள் யாரும் இல்லை. ஆனால் குழந்தைங்களோட அந்த சத்தம் வந்து எனக்கு கேட்குது லைட்டாக. ஸோ அந்த குழந்தைங்களாம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தொடக்கப்பள்ளிங்கிறதுனால சின்ன சின்ன குழந்தைங்க இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி நான் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன், இந்த கிராமத்தோட அழகையெல்லாம் ரசிச்சுட்டே இருக்கேன். அங்கங்கே வந்து சோளம் பயிரிட்டிருக்காங்க, சோள காடு பார்க்க முடியுது. சில இடங்களில் வந்து தோட்டத்தோட வீடு நம்ம சொன்னோம் இல்லையா, ரொம்ப அழகான தோட்டம். அங்கே வந்து தென்னமரம் வச்சுருக்காங்க, கூடவே செம்பருத்தி வாசலில் வந்து வச்சுருக்காங்க. மருதாணி எல்லா வீடுகள்லையும் பெரும்பாலும் இருக்குங்க. இங்கே யார்கிட்டையாவது கொஞ்சம் மருதாணி கேட்டுட்டு வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு எனக்கு கூட ஆசையா இருக்கு. இன்னொன்னு என்ன தோணுச்சு தெரியுமா, பா வீடு கட்டினா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு கட்டி அப்படி ஜாலியாக இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது, ரம்யமாக இருக்குது. ஆனால் எல்லா வீடுகள்லையும் நாய்களும் வச்சுருக்காங்க, காரணம் அந்த தோட்டத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த வழியை நம்ம வரலாம் அப்படின்னா நம்ம நிறைய வழிகளில் வரலாம். ஒன்று திருப்பூர் ரோட்லேருந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அந்த திருப்பூர் ரோட்லேருந்து ஒரு லெஃப்டில் ஒரு கட் ஒன்று வருது. ஸோ அந்த கட்டில் நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே நம்ம வந்துடலாம், அதாவது ஆராக்குளத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம காரணம்பேட்டையிலேருந்து வர்றதா இருந்தாலும் கூட இந்த ஏரியாக்குள்ளே நம்ம வந்துடலாம். இன்னொரு பகுதி எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா கரடிவாவி ரோடு இருக்கு இல்லையா, கரடிவாவிலேருந்து பல்லடம் போகிற ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. இப்படி நிறைய இடங்களிலிருந்து இந்த ஆராக்குளம் அப்படிங்கிற இந்த கிராமத்தை நம்மளால் அடைய முடியும். இன்னும் நிறையா சொல்கிறேன் இந்த கிராமத்தை பற்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடங்கிபாளையம் இருக்கு, செம்மிபாளையம், சுக்கம்பாளையம், அணுப்பட்டி, பனிக்கம்பட்டி, இந்த கிராமங்கள்லாம் ஆறாக்குளம் பகுதியிலிருந்து ரொம்ப தூரத்துல எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இந்த தொலைவுல இருக்கு.

குடை பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து பல்லடத்துக்கு கூட நம்ம 6 கிலோமீட்டர் தான் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பல்லடம் போகணும் அப்படின்னாலும் நம்ம இங்கிருந்து ரொம்ப சிரத்தையெல்லாம் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் 6 கிலோமீட்டரில் நம்ம போய் ரீச் ஆகிடலாம். ஸோ இப்படி இந்த கிராமத்தில் இல்லாத வசதி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வசதியும் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு கிராமமாக இந்த கிராமம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள்லாம் வந்து இந்த ஆடு மாடுகளை மேய்ப்பது, கூடவே வந்து இந்த கோழி பண்ணை வைத்திருப்பது, வீட்டில் சின்ன விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே இங்க சில கம்பெனிஸையும் பார்க்க முடியுது, அதுவும் வந்து வெளியிலிருந்து வந்து இங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சு அதாவது பெரிய அளவில் வந்து அதை நடத்திட்டு இருக்கிற நிறைய பேரையும் இங்க பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு கிராமத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் இல்லாம அதுவும் சில கம்பெனிஸ் வந்து ஐடி கம்பெனிஸா இருக்கு. ஸோ வெளியிலிருந்து வந்து இங்க வேலை செய்யற மக்களும் இருக்காங்க. கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு. இப்போ இப்படி ஒரு கிராமத்தில் இவ்வளோ பெரிய கம்பெனியா அப்படின்னு சொல்லி தோணுது. கூடவே அங்கங்கே குலதெய்வ கோயில்களும் அல்லது குலதெய்வங்களுடைய கோயில்களும் அங்கங்கே இருக்குது. ஸோ மக்கள் அப்பப்போ வந்து வழிபாடு பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஆடி வெள்ளி, கூடவே ஆடி கிருத்திகை இல்லையா, அதனால் அங்கங்கே மக்கள் வந்து இப்போது நான் பார்க்குற அந்த தூரத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக புடவையெல்லாம் கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எனக்கும் அந்த பக்தி வரும் போல் இருக்குது. ஏன்னா வந்து இப்படி எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கும் அந்த பாசிட்டிவிட்டி வந்துருச்சு. ஸோ நானும் தொடர்ந்து ட்ராவல் பண்ண போகிறேன் இந்த கிராமத்தில். நேரம் 10:19 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நான் ஆராக்குளம், இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் அப்படியே செம்மனில் செவச்சவ செவச்சவன் இருக்குங்க இந்த கிராமம் முழுக்க. இப்படி ஒரு செவப்பாக ஒரு இடத்த வந்து பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஏதோ செவ்வாய் கிரகத்துக்கே வந்துட்ட மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆனால் நான் ஆராக்குளம் கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது. பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த கோழி பணிகள் வழியாக ட்ராவல் பண்ணும்போது இந்த கோழிகள் கொக்கரிக்கிற அந்த சத்தம் இதெல்லாம் கேட்க முடியுது. கூடவே பார்த்தோம் அப்படின்னா, அங்கங்கே ஆடு மாடுகள் மேய்ப்பவங்க, அவங்க கிட்ட போய் நம்ம பேச ஆரம்பித்தா அவங்க ஏதோ முன்ன ரொம்ப வருஷமா நம்ம பழகின மாதிரி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொங்கு தமிழோட இனிமை இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பகுதிகளுக்கு டிராவல் பண்ணும்போது நமக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அவ்வளோ பாசமாக எல்லாருமே என்கிட்ட பேசினாங்க. எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே போய் தண்ணி தான் கேட்டேன், கொஞ்சம் தண்ணி குடிக்க தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, ஏன்னா நான் மறுபடியும் வந்து கோயம்புத்தூர் போகணும் இல்லையா அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். பரவாயில்ல வாங்க, நீங்கள் வெயிலில் வந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால, இல்லை இந்தாங்க தண்ணி குடிங்க சாப்பிட்டுட்டு போங்க, ஏதாவது டிஃபன் சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க அப்படின்லாம் உபசரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடவே இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. சரி பார்க்கலாம்

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஒருகுலம். ஸோ இப்போ நான் இந்த கிராமத்துலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. தூரத்தில் பஸ் வரதும் தெரியுது. ஸோ பஸ் வந்தவுடனே இந்த பஸ்ஸில் ஏறி நான் பல்லடம் போகிறேன். பல்லடமில் கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு தான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கோயில்களும் இருக்கு இல்லையா. ஸோ பல்லடமில் போய் நான் வந்து கோயிலெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறேன். இன்னொன்று என்னென்னா, இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பல்லடமில் போய் தான் சில பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து கோயம்புத்தூருக்கு போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. ஏன்னா வந்து இங்கே அதிகமாக கடைகள் எல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ அவங்களும் நிறைய பேர் வியாபாரத்துக்காக அல்லது பொருட்களை வாங்குவதற்காக போகிறவங்களும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறத பார்க்க முடியாது. ஸோ அவங்க கூடயும் போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படி நானும் கிளம்புறேன். நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் அன்பு தோழி ஆர்ஜே ஷபிலா. இன்றைய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை மட்டுமல்ல நம்மையும் முழுவதுமாக அலங்கரிப்பது என்ன? நாம் எல்லாம் இந்த நகையை அணிந்தால் எவ்வளவு அழகாக இருப்போம்! நம்மிடம் எப்போதும் இருக்கும் அள்ள அள்ள குறையாத, கொடுக்க கொடுக்க தெவிட்டாத ஒரு நகைதான் புன்னகை. அழகு என்பது பலம் என்றால் புன்னகை என்பது போர்வாள் என்றார் ஒரு அறிஞர். இன்று புன்னகையை பற்றி சிறிது நேரம் கவிதையோடு கானமும் கேட்கலாமே.

சிரிக்க திறக்கும் உதடுகள் வழியே துன்பம் வெளியேறிவிடுகிறது. ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் நமது இருதயம் ஒட்டடையடிக்கப்படுகிறது. சிரித்து சிரித்து சிந்தும் கண்ணீரில் உப்புச்சுவை தெரிவதே இல்லை. முள்ளும் இதுவே, ரோஜாவும் இதுவே. எந்த சிரிப்பும் மோசமானதில்லை. பாம்பின் படம் கூட அழகுதானே.

எந்த சிரிப்பும் மோசமானதில்லை. பாம்பின் படம் கூட அழகுதானே. சிரிப்பொலிக்கும் வீட்டு திண்ணையில் மரணம் உட்கார்வதே இல்லை. பகலில் சிரிக்காதவர்களுக்கெல்லாம் மரணம் ஒவ்வொரு சாயங்காலமும் படுக்கை தட்டி போடுகிறதாம். ஒரு கவிஞனின் கருத்து. ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் பூக்கள் பூக்கட்டுமே, ஒரு குழந்தையின் சிரிப்புக்கு ஈடாகுமா?

சற்றே உற்று கவனியுங்கள், சிரிப்பில் எத்தனை வகை! கீறல் விழுந்த இசைத்தட்டாய் ஒரே இடத்தில் சுற்றும் உற்சாக சிரிப்பு, தண்ணீரில் எரிந்த தவளை கல்லாய் விட்டு விட்டு சிரிக்கும் வினோத சிரிப்பு, கண்ணுக்கு தெரியாத சுவர்கோழி போல உதடு பிரியாமல் ஓசையிடும்

பாடும் சிரிப்பு. இப்படி சப்த அடிப்படையில் வகை பிரித்தாலும் சில உயர்ந்த பெண்களின் சிரிப்பில் ஓசையே எழுவதில்லையாம். நிலவில் கிரகணம் நிலத்தில் விழுந்தால் சத்தமேது சத்தம்? சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, ஜீவ அடையாளம் சிரிப்பு. ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒரு சில மில்லி மீட்டர் உயிர் நீள கூடுமாம். மரணத்தை தள்ளி போடும் மார்க்கம்தானே சிரிப்பு. எங்கே நண்பர்கள் இரண்டு பேர் சந்தித்து வைத்தால் என்றும் புன்னகைத்து பாருங்கள், உங்கள் மரணத்தை தள்ளி போடுங்கள்.

புன்னகையால் சுற்றமும் விரிவாகும், நட்பும் நலமாகும். அப்பப்பா, புன்னகையை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியின் கவிதைகளையும் கானங்களையும் கேட்டு மேலும் புன்னகைப்போமே. நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவுக்கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக்கம் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை வணக்கம் அன்பு நேயர்களே, 11:02 நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை இன்னைக்கு நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக யார் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சந்தீப் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
2: நான் வந்து திருப்பூர் மாவட்டம் ஆவரங்காடு நெசவாளர் காலனியிலிருந்து சுந்தர் பேசுறேன் சார்.
1: சுந்தர் சொல்லுங்க. சுந்தர், இன்னைக்கு வந்து இன்றைய நேயராக நீங்க வந்து தெரிவா இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் முதலாவதாக.
2: ரொம்ப நன்றி சார். சார், இன்னைக்கு வந்து ஒரு

0: கைத்தறி தினம் சார், தேசிய கைத்தறி தினம். அதாவது தேசிய கைத்தறி தினத்துல நம்ம நெசவாளர்கள் அனைவருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க சார். ஏன்னா நானும் ஒரு நெசவாளன்.
1: ஓகே, சரிங்க, மகிழ்ச்சியும் கூட. சொல்லுங்க சுந்தர், உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
0: சார், நான் இருக்கிறேன், ஒய்ஃபு, அப்புறம் என்னுடைய மகன், அப்புறம் அம்மா, நாலு பேர் இருக்கிறேங்க சார்.
1: ஓகே, உங்களுடைய மகன் என்ன பண்றாரு?
0: என் மகன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சார்.
1: சரிங்க, ஓகே, பேர் சொல்லுங்க. பையன் பேர்?
0: பையன் பேரு தருண்.
1: தருண், ஓகே. சொல்லுங்க, எவ்வளவு வருஷமாக நீங்க வந்து வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க?
0: சார், நான் ஸ்கூல் 10th முடிச்சதுல இருந்து சார், அப்பா அம்மா, நான் சின்ன வயசுல இருக்கும் போதே அப்பா அம்மா வந்து இந்த எஃப்எம் தான், வானொலி தான் கேட்டே இருப்பாங்க. அப்பத்துல இருந்து எனக்கும் வந்து பாட்டு கேட்கறதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி, எங்க போனாலும் பாட்டு பாட்டு பாட்டு, பாட்டுல அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க சார் கேட்கறதுக்கு.
1: சரிங்க, உங்களுக்கு தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள். நீங்க எவ்வளவு வருஷமாக இந்த நெசவு தொழில ஈடுபட்டு இருக்கீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு?
0: நான் 20 வருஷமா சார் கைத்தறி நெசவு பண்ணிட்டு இருக்கிறேங்க சார்.
1: இந்த வேலையின் மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? யாராவது சொல்லி கொடுத்தாங்க, இல்ல அப்பா பண்ண வேலை, இல்லைனா வந்து எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த வேலையை தான் பண்றோம், இல்ல சின்ன வயசுல இருந்தே ஒரு ஈடுபாடு இருக்கு, இதன் காரணமாக இதை பண்றேன் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: கண்டிப்பா சார், ஏன்னா அப்பா அம்மா நம்ம குலத்தொழில் வந்து இதுதாங்க சார். அதனால நான் 10th மேல என்னால படிக்க வந்த முடியலைங்க, குடும்ப சூழல் காரணமாக. அப்புறம் இதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவும் எங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நானும் இதுல பண்ணிட்டு இருக்கிறேங்க சார், நெசவு தொழில்.
1: சரிங்க, எவ்வளவு நாட்களாக, எவ்வளவு வருஷங்களாக வானொலி கேட்டுக்கொண்டிருக்கீங்க?
0: சார், அதுதாங்க சார், எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்தா கேட்டுக்கிறேங்க. நெசவு தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் டைமே ரேடியோ தாங்க சார். ரேடியோ எங்க போனாலும் பாட்டு பைத்தியம், பாட்டு பாட்டு, எனக்கு பாட்டு இருந்தா போதும் அப்படின்னு எல்லாருமே சொல்ற அளவுக்கு வந்துங்க, அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், வெரியன் அப்படின்னு சொல்லுவாங்க சார்.
1: சரிங்க, நம்ம எஃப்எம்ல வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினா என்னதுங்க?
0: சார், எல்லா நிகழ்ச்சியுமே நான் கேக்குறேன் சார். அது இந்த நீங்க இந்த இன்றைய நேயர் நிகழ்ச்சி, கவிதையும் கானமும் எல்லாமே, அதாவது இந்த நேயர் விருப்பம் எல்லாமே, டீ டைம், எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி எல்லாம் நான் கேக்குறேங்க சார் எல்லாமே.
1: ஓகே, இன்னைக்கு இன்றைய நேயராக நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க, என்னென்ன மாதிரியான உங்களுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நீங்க வழங்க போறீங்க?
0: சார், நான் ஒரு 5 பாட்டு, எனக்கு இந்த பாட்டு எத்தனை டைம் கேட்டாலும் ஒரு சலிக்காத பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேங்க சார். என்னென்ன படத்துல இருந்துன்னு சொல்லிடுறேங்க சார்.
1: சொல்லுங்க.
0: காதல் கவிதை திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான மென்மையான பாடல், காதல் மீதில் ஒரு காதல் காதல் கிளி இங்கே இங்கே பாட்டு. அப்புறம் ரெண்டாவது வந்துங்க நியூ திரைப்படத்துல இருந்து, தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் பாடல் சார்.
1: சரிங்க.
0: மூணாவது இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்துல இருந்து, அன்பே அன்பே எல்லாம் அன்பே இந்த பாட்டுங்க சார். அப்புறம் பெரிய தம்பி திரைப்படத்துல இருந்துங்க, தாஜ்மஹாலே நீ தாவி தாவி எந்தன் வாசல் வந்தது என்ன இந்த பாடல் சார். அஞ்சாவதா பூச்சூடவா திரைப்படத்துல இருந்துங்க, நம்ம வானொலிக்காக இந்த பாட்டு நான் செலக்ட் பண்ணிருக்கிறேங்க சார், நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை. இந்த பாட்டு வந்து நம்ம ரெயின்போ எஃப்எம்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரெயின்போ எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பாட்டு வந்து நான் கேட்கறேங்க சார்.
1: சரிங்க சுந்தர், ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கான பாடல் தெரிவுகளை நீங்க சொல்லிருக்கீங்க. நாம கேட்டுக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இன்றைய நேயர் இன்றைய பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார், ஆவரங்காடு நெசவாளர் காலனியை சேர்ந்த சுந்தர்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

11 மணி 19 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் திரைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆவரங்காடு நெசவாட காலனியை சேர்ந்த சுந்தர்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடத்திரைவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டார். நெசவாள காலனியை சேர்ந்த ஆவரங்காடு நெசவாள காலனியை சேர்ந்த சுந்தர், இவருக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு வச்சிங்கன்னா உங்களுடைய அலைபேசி எண்ண மொபைல் நம்பரை எங்களுக்கு கடிதம் வாயிலாகவோ இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்துங்கள். எங்களிடமிருந்து உங்களுக்கான அழைப்பு ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அந்த நேரத்தில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீங்கள் தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். 11:30:45. சில பாடல்களை நாம் கேட்பதில்லை, அவை நம்மை ஒரு காலத்திற்கே அழைத்து செல்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இப்பொழுது நம்ம நிகழ்ச்சியோட தொடக்க பாடலாக கேட்க போகிறோம். இந்த திரைப்படம் 1961 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றக்கூடிய இந்த பாடல் காதலை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் செல்லக்கூடிய ஒரு மெல்லிசை பொக்கிஷம். ஒரு காலத்தில் காதலை சொல்வதற்கு இன்றை இருக்கிற மாதிரி கைபேசியோ வாட்ஸ்அப்போ வாய்ஸ் மெசேஜோ எதுவுமே கிடையாது. ஒரு கடிதம், ஒரு பார்வை, ஒரு புன்னகை, அதுவே பெரிய காதல் செய்தியாக இருந்த காலம் அது. அந்த காலத்து காதலில் இருந்த அந்த அழகான எதிர்பார்ப்பை ஒரே கேள்வி என்ற வார்த்தையிலேயே பாடல் நமக்கு காட்டுகிறது. இந்த பாடலுக்கு கவிஞர் அவர்களின் கவிதை வரிகள் உயிர் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உயிருக்கும் மேலே மெருகூட்டக்கூடிய வகையில் இசையும் சேர்த்து இணைந்து இந்த காதல் பாடல்களுக்கு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய வகையில் குரல் கொடுத்த பாடல்களுடைய குரலும் இணையும் பொழுது அது வெறும் பாடலாக மட்டும் அல்ல, அது ஒரு காலத்தின் நினைவாக பிரதிபலிப்பாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டை கேட்கும்போது 60களின் அந்த கருப்பு வெள்ளை திரை உலகம் மெதுவாக நகரும் காதல் காட்சிகளில் மெல்லிசை நிரம்பிய அந்த நாட்களும் நம் கண்முன்னே வந்து நிற்கின்றன. காதலில் சில கேள்விகளுக்கு பதில் தேவையில்லை, அந்த கேள்வியே இனிமையாக இருந்தால் போதும். அப்படியொரு இனிய கேள்வியோடு பழைய நினைவுகளை தூண்டும் இந்த பாடல் இப்பொழுது ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியுடைய முதலாவது பாடலாக பனித்திரை படத்திற்காக

இது ரெயின்போ கிளாசிக்ஸ். 11:36 உள்ளங்கள் ஒன்றாகி துள்ளும் போதிலே கொள்ளும் இன்பமே சொர்க்கம் வாழ்விலே. காதலை பற்றி 1000 பாடல்கள் வந்திருக்கலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டுமேதான் காதலை சொல்லாமல் காதலின் உணர்வையே நம்முடைய மனதில் வாழ வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல்தான் இனி தொடர்ந்து வலிக்கப் போகிறது. புனர்ஜென்மம் படத்திலிருந்து கவியரசர் கண்ணதாசனின் அழகான வரிகள், அதற்கு உயிர் கொடுக்கும் டி சலவதிராவின் இசை, அதிலும் குறிப்பாக ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுசீலா அவர்களின் தேன் குரல்கள், இதெல்லாம் இணைந்து இரண்டு உள்ளங்கள் ஒன்றாகும் பொழுது கிடைக்கும் அந்த மகிழ்ச்சியை சொர்க்கம் என்று வர்ணிக்கும் அளவிற்கு இந்த பாடல் காதலின் அழகை அழகாக பேசுகிறது. இன்றைய வேகமான இசை உலகத்தில் ஒரு பாடல் நம்மை சில நிமிடங்கள் மெதுவாக சிரிக்க வைக்கிறது என்றால் அதுதான் பழைய பாடல்களின் மாயம். அந்த மாயத்தை மீண்டும் ஒருமுறை உணர்வோம். நினைவுகளை தூண்டும் பாடல்களின் தொகுப்பாக இன்றைய ரெயின்போ கிளாசிக்ஸ்.

இது ரெயின்போ கிளாசிக்ஸ். ஒரு நிலவொளி இரவில் மலரும் காதலை எவ்வளவு அழகாக கற்பனை செய்து காட்டுகிறது பாருங்கள். கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் நிலவு, தென்றல், மலர்கள், புன்னகை, காதல் எல்லாமே ஒன்றாக கலந்து ஒரு கவிதை உலகத்தையே உருவாக்கிவிடுகிறது. இந்த பாடலின் இன்னொரு சிறப்பு, ஒரு பாடலை கேட்கும் பொழுது ஒரு மென்மையான கனவான உணர்வு நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அந்த காலத்து காதல் பாடல்களின் அழகே இதுதான். அதிக வார்த்தைகள் இல்லை, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் காதல் இருக்கிறது. அதிக ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆனால் இசை முழுவதும் ஒரு மெல்லிய பரவசம் இருக்கிறது. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் இணைந்து பாடிய இந்த இனிய பாடலை கேட்கும் பொழுது நாமும் அந்த பழைய நிலவொளி இரவுக்குள் கொஞ்சம் பயணம் செய்து வரலாம். இந்த பகல் பொழுதில் தங்க நிலவில் ஒரு காலத்தை கடந்து இன்றும் நம் மனதை வருடும் அழகான பாடல் இதோ இப்பொழுது.

11:44 நாற்பதனுடைய விழித்துக் கொண்டிருக்கிறது ரெயின்போ கிளாசிக்ஸ். பூவா மரமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே. இந்த வரிகள் ஒலிக்கும் பொழுதோ அல்லது இந்த வரிகளை கேட்கும் பொழுதோ நம்மை அறியாமலேயே ஒரு பழைய காலத்து அழகான உலகத்துக்குள் அழைத்து செல்லக்கூடிய பாடல் இது. 1950களில் 56 வெளியான நான் பெற்ற செல்வம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல். பணம் வந்தபொழுது பண்போடுதானே இணைந்ததென்றும் வாழ்வோம் அன்பாக நாமே என்று வரிகள். காதல் மட்டுமல்ல, வாழ்க்கையில் பணம் செல்வம் வந்தாலும் அன்பையும் பண்பையும் விட்டுவிடாமல் இணைந்து வாழ வேண்டும் என்ற அழகான கருத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது.

நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பாண்டிவேல் அவர்களுடன் ஒரு நேர்முகம் இடம்பெறும். இது ரெயின்போ கிளாசிக்ஸ், 11:49. காட்சியும் நீ

தான் அந்த கற்பனையும் நீதான். ஒரு காதலை பற்றி இவ்வளவு அழகாகவும் கவித்துவமாகவும் சொல்ல முடியுமா என்று நினைக்கக்கூடிய அளவில் வைத்திருக்கும் வரிகள் இவை. 1961 வருடம் வெளியான என்னை பார் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல். ஒருவரை பார்த்த பிறகு அவரை பற்றின நினைவுகள் மட்டுமே நம்முடன் இருப்பதில்லை, அவரை பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் நினைவாகிறது. அந்த நினைவுகள் எல்லாம் சேர்ந்து கற்பனையாகிறது. அந்த கற்பனையிலும் அந்த ஒருவரே நிறைந்து விடுகிறார். அதைத்தான் இந்த பாடல் அவ்வளவு மென்மையாக அழகாக செல்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து இந்த பாடலை ஒரு அழகான காதல் நினைவு பொக்கிஷமாக மாற்றிவிடுகின்றன. இப்பொழுது அந்த இனிய காலத்திற்குள் நம்மை அழைத்து செல்லும் பாடல் இதுவும்.

கண்களின் வெண்ணிலவே என்று ஆரம்பித்த அந்த குரல்கள் பாடல் முடிந்த பிறகும் நம்முடைய காதுகளில் அப்படியே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் குரலும் அந்த கம்பீரமும், பி பானுமதி அவர்களின் குரலில் இருந்த அந்த இனிமையும் இரண்டும் சேர்ந்து ஒரு அழகான காதல் ஓவியத்தையே நம் மனதில் வரைந்துவிட்டன. சில பாடல்கள் கேட்பதற்காக மட்டுமே அல்ல, நினைவுகளை திரும்ப கொண்டு வருவதற்காகவும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

வானத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது சில நேரங்களில் நம்முடைய மனதும் அந்த வானத்தோடு சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? நிலவொளி, மெல்லிய தென்றல், அதோடு காதலின் இனிமையும் சேர்த்து கொடுத்தால் அதுதான் இந்த பாடல். 1953 வருடம் வெளியான சண்டிராணி திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்டசாலா பானுமதி இணைந்து பாடிய அற்புதமான பாடல் இது. கேட்டோம் இந்த பாடலுடைய இசையில் ஒரு மென்மை, வரிகளில் ஒரு கவிதை, குரல்களில் ஒரு காதல் உணர்வுன்னு சொல்லிட்டு வெண்ணிலிருந்து தேன்மழை பொழிவது போல நம் மனதில் இனிமையாய் பொழிந்து வந்தது இந்த பாடல். இன்றைய ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே சந்தீப்.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை. நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: ஒரு சென்சிட்டிவான இது, நான் இப்ப வந்து நான் அதை கேள்வியாவே கேட்டுறேன், நீங்க அது சொல்லுங்க. ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்துல தவறி விழுந்து இறந்துருது, இல்ல விழுந்து அடிபட்டுருது, விளையாடும் மரத்து கிளையில தொங்கும், கீழே வந்து பின்மண்டையில் அடிபட்டு, நான் படிக்கிற ஸ்கூல்ல என் கூடவே இருந்த அந்த இன்சிடென்ட் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு யாரை பிளேம் பண்றது? மரத்தையா பிளேம் பண்ண முடியும்? இல்லாத குழந்தை, அது ஒரு நாலாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, அதை தொங்காதன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. அது விளையாடுற டைம்ல பிடி பீரியட்ல அதான் போய் விளையாடி விழுந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ல இப்ப நாம கேள்விப்படுறோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அந்த ஸ்கூல்ல தான் பிளேம். குழந்தைக்கு என்ன ஏன் நடந்ததுங்கிறதெல்லாம் அது ஆராய்ச்சி பண்ணி சொல்ற அளவுக்கு இல்லை இப்ப நம்ம சொல்ற மாதிரி. பட் இது ஒரு சென்சேஷன் நியூஸ் இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஸ்கூப் அது. அப்ப அந்த ஸ்கூலோட ரெபுடேஷன் பாதிக்கப்படுது. உண்மையில அவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த டைம்ல ஒரு பிரீத்திங் கேப் கூட கிடையாது. அம்மா அப்பா இன்னும் அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கல. அஃப்கோர்ஸ் அப்பா அம்மாவோட நிலைமையில பார்த்தா ரொம்ப ஷாக்கா இருக்கும் இல்லையா. அது ஒன்று. சிலது வந்து ஸ்கூலோட அஜாக்கிரதையாலும் நடக்குது, சிலதுல குழந்தைங்களுக்கு துரதிருஷ்டவசமா குழந்தைங்களுக்கே உடம்பு சரியில்லாம போய் இது வந்து நம்ம ரோட்ல போறோம் நமக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தற்செயலாம் நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நடக்குது. ஆனா அதுக்கு வந்து ஸ்கூலை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது வந்து அப்புறம் விசாரணைக்கு பிறகு. ஆனா அதுக்கு முன்னாடியே யோசிக்காம ஒரு மீடியால அந்த நியூஸ் வரும்போது ஸ்கூலோட ரெப்புடேஷன் வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும். அங்க இருக்கிற படிச்சிட்டு இருக்க ஒரு 300 குழந்தைங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு யாரும் யோசிக்கிறது இல்ல. அவங்க பேரண்ட்ஸ் நாளைக்கு நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி நடப்போம் என்னெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா. இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதை நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வியா வைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு ஸ்பெக்டேட்டரா, ஒரு ஸ்கூல் ரன் பண்றதை மறந்துருங்க, ஒரு ஸ்பெக்டேட்டரா உங்க மனநிலை எப்படி இருக்கும்?
2: மேம், நீங்க கேட்ட க்வெஸ்சன்லயே ஆன்சர் இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ட்ங்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு தாய். நானும் என்ன ஒரு குழந்தையோட லைஃப் அவங்களோட உயிர்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து ஸ்கூலோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படுதுங்கிறது நீங்க சொல்றது கரெக்டு. அதே நேரத்தில் அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இருக்கு. ஈவன் நாங்கள் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து இல்லை, எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது தவறி ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு அதுல உடன்பாடு.
1: அதனாலதான் உங்ககிட்டயே இந்த கேள்வியை கண்டிப்பா
2: அதை கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா குழந்தைகளும் ரொம்ப முக்கியம், அவங்க அவங்களோட பேரண்ட்டுக்கு தான் அதோட வழி தெரியும். ஸோ அந்த குழந்தைங்கள் வந்து உயிர்ங்கிறது நமக்கு இந்த உலகத்துல எதையும் விட மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அவங்கள சரிவர காப்பாத்தி திருப்பி, அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு டைமிங் நைனுக்கு வந்தாங்கன்னா திருப்பி அவங்க வீடு போய் மார்னிங் அவங்க ஸ்கூல் வேன்ல ஏறுறது முதற்கண்டு ஈவினிங் வீட்டில் போய் வேன்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள இறங்கி உள்ள போயிட்டாங்களா. மேபி நம்மளோட ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வேன் விட்டு டிராப் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் பீரியட் அந்த நடக்கிறது கூட

0: சான்ஸ் கொடுக்க மாட்டோம். எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கூட ஒரு ஸ்டாஃபை போய் நீங்கள் வீட்டுக்குள்ளே ட்ராப் பண்ணி உள்ளே விட்டுட்டு வர, குழந்தை உள்ளே போயிட்டாங்கன்னு சேஃபாக தெரிஞ்சால் மட்டும்தான்.
1: அதுவும்
0: ஏன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட ஸ்கூலுக்கு தேவைங்கிறது என்னோட பாயிண்ட்.
1: ரொம்ப கரெக்ட்.
0: நாங்கள் வந்து இதை வந்து
1: நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த
0: ப்ளஸ் அந்த குழந்தை இறக்கி விட்ட உடனே வீட்டுக்குள்ளே போகிற டைமில் இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் என்ன நடக்கலாம்
1: சொல்ல முடியும்.
0: ஸோ அதனால ரொம்பவே நம்ம ஸ்கூலோட அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம் மேம். ஸ்கூல் நடத்திட்டு இருக்கவங்கிறனால நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை நான் ஏற்றுக்க முடியாது, இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பேரண்ட்ஸ்க்குன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒரு குழந்தையை காப்பாற்ற வேண்டியது பேரண்ட்ஸோட கையில் இருந்ததுன்னா அதை தாண்டி ஸ்கூலுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்ததுலேருந்து திருப்பி பத்திரமா வீடு போய் சேர வரைக்கும் ஸ்கூல் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மேன் பவர் நீங்கள் அதிகம் பண்ணணும், அட்டென்ஷன் கொடுக்கணும். உங்களுக்கு இப்போ நிறைய முந்தி காலத்துலையாவது நீங்கள் சொல்கிறீங்க மரத்து மேலே ஏறுறாங்க விழுகிறாங்க அப்படிங்கிறது, இப்போ எல்லாமே மேக்ஸிமம் கேமராஸ் நம்ம எல்லாம் செட் பண்ணி எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து மானிட்டர் பண்ணணும். மெயினாக அதுக்கு மேன் பவரை நீங்கள் அதிகம் பண்ணணும், ஸ்டாஃப்ஸ் அதிகம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் ரேஷியோவை அதிகம் பண்ணுங்கள். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ ரேஷியோக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அதிகம்னு சொல்லி பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்டலாக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம்.
1: இன்னொன்று எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு பக்கம் குழந்தைங்களே வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு இடத்துல குழந்தைங்களை உட்கார வைக்கிறதே பெரிய சேலஞ்சு இல்லை இந்த காலத்தில், அதுவே உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்களோ வளர்ந்த குழந்தைங்களோ ஒரு இடத்துல உட்கார்ந்து அது ஒரு இப்போ வந்து பெரிய குழந்தைங்கிட்ட மொபைல் கொண்டு வராமல் இருக்க அதை வேற நீங்கள் செக் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் வேற இருக்கு. சின்ன குழந்தைங்கிட்ட வேற மாதிரி சேலஞ்சு, அதுங்க வந்து ஒன்று கொண்டு சண்டை போட்டுக்கூடாது, டைமுக்கு சாப்பிட்றாங்களா, அது வெட் பண்ணிடுறாங்களா அவங்க ட்ரெஸ்ஸில், அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் இல்லையா. டைமுக்கு போய் யூரின் போகிறாங்களா, பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் இருக்கும். அது வந்து சில குழந்தைங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால அங்கேயே யூரின் போயிடும், அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் அந்த குழந்தைங்க ரொம்ப நாட்டியாக இருப்பாங்க. சில பேருக்கு வீட்லேயே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்கார வைக்க முடியாது குழந்தைங்கள. அந்த மாதிரி இருக்கவங்க ஸ்கூலில் வந்து அந்த ஹோல் டே ஒரு 7 பீரியட்ஸ் உட்கார்றது வந்து பெரிய சேலஞ்சு. இதெல்லாமே இன்னொரு அம்மா ரோலை தான் நீங்கள் எடுக்கிறீங்க, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது அம்மா ரோல் தான் அது. அதை வந்து அப்போ வந்து நம்ம அது நீங்கள் உங்களை வந்து நான் வந்து ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்குறேன். ஒரு ஸ்கூலை எடுத்து ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சவாலான விஷயம். அது இந்த காலத்தில் நம்ம பர்டிகுலர்லி இந்த காலத்தில் இத்தனை இது நம்ம பார்க்குறோம். அன்றாடம் வந்து ஒரு ஸ்கூலை வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசினோம், ஸ்கூலில் ஒரு நிமிஷத்தில் அதோட பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு சொல்லிட்டோம், இப்போ வந்து ஸ்கூல் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் இன் எவ்ரி ஆக்டிவிட்டி நம்ம சொல்லிட்டோம். ஸ்கூலில் குழந்தைங்க இப்போ கோ எஜுகேஷன், அதுக்குண்டான சேலஞ்சஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? ஒரு கோஎட் ஸ்கூல் இப்போ வந்து முன்னாடியெல்லாம் கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸ் தனியாக இருந்தது, இப்போ மோஸ்ட்லி கோஎட் ஸ்கூலில் இருக்குது. அவங்க நல்ல ஒத்துமையாக அந்த குழந்தைங்க ஒரு பாய் அண்ட் கேர்ள் ஒத்துமையாக ஒரு கிளாஸில் உட்காந்து அட்டன் பண்ணதாக தான் அந்த ஃப்யூச்சர் சூழல் வந்து நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லித்தரீங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு?
0: எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுங்கும் போது அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. கேர்ள்ஸ் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணணும். நம்ம முதல்ல வந்து குழந்தைங்களை வந்து அந்த ஏஜ் வைஸ் ரொம்ப அதிகமாக இப்போயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப அவங்களுக்கு வந்து முக்கியம். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து வேறுபாடை காமிச்சு கொடுக்கக்கூடாது. பட் சில விஷயங்கள் இப்போ உன்னுடைய கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் வந்து ஒன்னொரு ஸ்டூடெண்ட் ஒன்னொரு ஃப்ரெண்ட் வந்து உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் மாதிரி தான். அவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இவங்ககிட்ட பேசணும். இப்போ உன்னோட பிரதரை எந்த அளவுக்கு கேர் எடுத்துப்பா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்ககிட்ட நீட்டாக பிஹேவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்லையும் பிஹேவ் பண்ணணும். இப்போ அந்த மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது சம் ஆசோலேஷன் மைண்டட் பர்சனாக இருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு சில அட்வைசஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம் மேம். அதுக்கு மெயினாக வந்து எங்களுக்கு இந்த பாயிண்ட்டில் நாங்கள் சொல்ல வர்றது பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து இப்போ மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுற காலகட்டங்களில் இருக்கும், அதிகமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கையில் மேக்ஸிமம் மொபைல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து கொஞ்சம் அவங்க ஷார்ட் அவுட் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதிகமாக மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும், சில அந்த அப்போ முந்தி நம்ம படிக்கும் போது மேக்ஸிமம் வீட்டுக்கு போனால் ஃபோன்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், என்ன டவுட்ஸ்னாலும் மேக்ஸிமம் ஸ்கூல்லையே
1: கிடையாது
0: டவுட்ஸ் ஸ்கூல்லேயே கிளாரிஃபை பண்ணிப்போம். பட் அங்கே அப்படி கிடையாது. இப்போ இந்த இப்போல்லாம் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க, குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய டிஸ்கஷன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு அவங்க கிளாஸ்க்கு அலாட் பண்ணுற டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஓரளவுக்கு மெச்சூர்டான டீச்சர்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணி தான் மேம் அனுப்புகிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு இப்போ ஒரு பிளே ஸ்கூலுக்கோ இல்லை கேஜி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பக்கூடிய டீச்சர்ஸ் ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் ஹையர் லெவல் ஓரளவுக்கு அபவ் 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்கள நல்ல மேக்ஸிமம் வந்து ஃப்ரெண்ட்லி வேல ஃபாலோ பண்ணுற மாதிரி, மேக்ஸிமம் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை அப்படியே கம்யூனிகேட் உடனே பண்ணுற அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை தான் அலர்ட் பண்ணுறோம். அவங்க மூலியமாக எங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணிட முடியுது.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்கள்.
1: இப்ப அபார்ட் ஃப்ரம் எஜுகேஷன், நீங்க வந்து பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தியோ எஜுகேஷன் அவங்க கரிக்குலம் பத்தி இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். அடுத்தது அபார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் என்னெல்லாம் கொடுக்குறீங்க? ஒரு ஆர்டா இருக்கட்டும், எனி திங், ஒரு டான்ஸ், மியூசிக், இனி ஒரு பெயிண்டிங் கிளாஸஸ், இல்லை இந்த மோட்டிவேஷனல் அவங்களோட டாக் கொடுக்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா?
2: அஃப்கோர்ஸ் மேம், பண்ணுறோம் மேம். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு நிச்சயமாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கராத்தே கொடுத்துட்ருக்கோம், யோகா கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கிளாஸ், ட்ராயிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் பரதநாட்டியம், ஃபோக் டான்ஸ் எல்லாம் போய் நம்ம, பிகாஸ் குழந்தைங்க படிப்பை மட்டுமே கற்றுட்டு போனால் ஆகாது, எல்லாருமே படிப்புலேயே ஷைன் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் நிறைய இருக்கும். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அவங்க இருக்கணும், எல்லா டேலண்ட்ஸும் அவங்களுக்கு இருக்கணும். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே நாங்கள் கொடுக்க பேசிக் என்ன, இந்த இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ கொடுத்தாலும் குழந்தைய அப்சர்வ் பண்ணிப்பாங்க.
1: அதை குழந்தைங்க உங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ ஆர்வமாக வராங்க
2: மேம்? ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், சம் பேரண்ட்ஸ் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கேட்டை க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு போயிருக்கிறது எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து.
1: அந்த அளவுக்கு உங்க ஸ்கூல் பிடிச்சிருக்கு.
2: எஸ் மேம், வந்து ஸோ கேட் க்ளோஸ் இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போயிருக்காங்க.
1: பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னா அப்ப உங்க ஸ்கூல்ல ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னு அர்த்தம்.
2: கண்டிப்பா
1: அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, அந்த மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க, ஃபைன். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. இந்த காலத்தில் வந்து விரும்பி ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றதே ஒரு பெரிய சேலஞ்சு. எப்படா ரேடியோ டிவியில இப்போ நியூஸ் போடுவான், நமக்கு லீவ் வரும்னு காத்துட்டு இருக்க குழந்தைங்க தான் ஜாஸ்தி. இத்தனை விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஒரு ஸ்கூல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நிறைய அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ முன்னெல்லாம் சொல்லுவாங்க பெண்ணுக்கு பொருத்தமான ஜாப் அப்படின்னா ஒரு பேங்க், ஒரு டீச்சர், முதல்ல டீச்சரா
2: தான் ரொம்ப
1: குழந்தைங்க வந்து ஈஸியா இமிட்டேட் பண்றது. நீ வந்து ஒரு எனாக்ட் பண்ணுனா ஒரு டீச்சர் இல்லைன்னா அம்மா, இது ரெண்டு ரோல் தான் அதால் பண்ண முடியும். அப்படி தான் பண்ணும், ஏன்னா அந்த டீச்சர் தான் ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. அதாவது டீச்சர் வேலைங்கிறது ஒரு டீசெண்டான வேலை, ஒரு நல்ல சம்பளம் கொடுக்குற, அதே ஒரு சந்தோஷமான வேலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் பேங்க் அந்த மாதிரி இப்போ எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம கேட்குற லிசனர்ஸ் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஸ்கூல் எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி நாலு சொல்லுங்களேன்.
2: கண்டிப்பாக மேம். ஆக்சுவலாக ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து முதல்ல செய்ய வேண்டியது அந்த ஸ்கூல் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். எந்த ஒரு ஃபீல்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உள்ள

0: போனால் கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றின என்னென்ன ஸ்ட்ரகிள் அதில் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும், எப்படிலாம் நம்ம குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும். அது ஏன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள ஜஸ்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிட முடியாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அவங்கள வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு குவாலிட்டி வேணும். அவங்கள அனலைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாங்கிற மாதிரி யோசிக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கங்கும் போது உங்களோட ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் 8 to 8 hours வந்து நீங்கள் குழந்தைங்களோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு
1: முதல்ல ஒரு டீச்சராக இருந்தால்
0: இருந்தாலும் வரும் கண்டிப்பாக. அந்த 8 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட மிங்கிள் ஆகணும். நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சனில் உட்காந்துட்டு ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டு நீங்க ஒரு பர்சனை அலாட் பண்ணி பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் மேட்ச் ஃபார் யூ. நீங்க அந்த குழந்தைங்களோட மிங்கிள் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, நீங்க அதுக்கு என்ன மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றீங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்ததுனால மட்டும்தான் எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி த குட் திங்.
1: நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு பெஸ்ட் டீச்சராக உங்களை ரேட் பண்ணுவீங்களா இல்லை பெஸ்ட் ப்ரோப்ரைட்டராக ரேட் பண்ணுவீங்களா சொல்லுங்க பார்ப்போம்.
0: ஆக்சுவலாக நான் ஒரு பெஸ்ட் டீச்சராக இருக்க தான் மேம் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக
1: ஸ்வீட் கண்டிப்பாக, ஏன்னா உங்கள் பேஸ் அங்கே தான் நான் ஆரம்பிச்சது.
0: கண்டிப்பாக
1: இல்லையா? அண்ட் பெஸ்ட் மதர் டூ, ஏன்னா அம்மா அந்த ரோல் அங்கேயும் ஸ்கூல்லையும் ப்ளே பண்ணுறீங்க இல்லையா, அதனால தான் பேலன்ஸ் பண்ண முடியுது இல்லையா. இட்ஸ் சோ நைஸ்.
2: வல்லுநரின் வார்த்தை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடிக் கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: நீங்க வந்து சின்னாளப்பட்டிங்கிற ஒரு ஊர்ல இருந்து உங்களுடைய பிறந்த ஊர் இல்லையாது, அங்கிருந்து உங்க ஜேர்னி ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு இங்க கோயம்புத்தூர்ல வெற்றிகரமா அந்த ஸ்கூல்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நீங்க சின்னாளப்பட்டின்னு சொல்லும் போது இஸ்ரோல இருந்து டெப்டி டைரக்டர் சென்சார் சிஸ்டம்ல இருந்து வந்திருந்தாங்க மேடம். ஷீஸ் ஒன் ஆஃப் தி டாப் சயின்டிஸ்ட். அவங்க பேர் கல்பனா அரவிந்த். அவங்க கூட சின்னாளப்பட்டி ஊர். அந்த ஊர்ல இருந்து இவ்வளவு அவங்க டிராவல நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க இருந்து அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. நீங்க உங்க பிரதர் சொன்னீங்க, அவங்க உங்க மாமாவை சொன்னாங்க, தாய் மாமாவை சொன்னாங்க. இந்த மாதிரி நம்மளாம் வந்து பல பேருக்கு பல பேர் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க, பல பேர் பின்னாடி இருந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ற நேரம் இது. நீங்க சொல்லுங்க, உங்க ஜேர்னியை வந்து கம்ப்ளீட்டா அதை இன்னும் எங்க எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பாக மாமி, இந்த இடத்துல நன்றி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட்க்கு மெயினாக நன்றி சொல்லணும். ஆக்சுவலி இஸ் அ பேக் சப்போர்ட் ஆஃப் மீ. இப்போ நம்மளோட ஸ்கூலில் எல்லா ஒரு விஷயமும் அவங்க பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும் என்னால் இந்த அளவுக்கு போக முடியுது. அதுக்கு அவருக்கு மெயினாக நன்றி சொல்லணும்.
1: பழனிவேல்
2: சாருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அதை தாண்டி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சின்னாலப்பட்டிங்கிற ஊர் ஆக்சுவலி சின்ன கிராமம். ஆனால் நாங்கள் பார்த்த ஒரு சின்னாலப்பட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த விமென்மே வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ஒன்லி நாட் ஒன்லி நெய்யறது மட்டும் அங்கே தொழில் கிடையாது. நான் குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்தது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூட பின்னுவாங்க, சேர் பின்னுவாங்க, நெசவு தொழில் நடக்கும். அங்கே வந்து செக்கில் இருந்து எண்ணெய் ஆட்டுவாங்க. மேக்ஸிமம் விமென்ஸ் வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. நான் வந்து குழந்தையா இருக்கும்போது பார்த்த எல்லா செயல்பாடுகளும் லேடிஸ் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க.
1: அந்த மாதிரி ஒரு
2: கம்பல்சரி அதை சொல்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மேக்ஸிமம் அங்கே இருக்குமோ. அது எல்லாம் பார்த்து வளர்ந்தனாலே என்னமோ எங்களோட ஃபேமிலியிலையும் மேக்ஸிமம் விமென்ஸ் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் ஏதாவது அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்டிமுலேஷனாக கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வளர்ந்ததுனால மேபி இருந்திருக்கலாம். இதுதான் ஒரு நல்ல ஒரு ஜேர்னி ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நன்றி சொல்கிறோம் பார்த்தா கண்டிப்பாக இவங்க மூணு பேருக்கு
1: சொல்லுவீங்க. இப்போ குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ரெண்டு பேருக்கும் என்ன சொல்லித்தரணும்னு விரும்புகிறீங்க அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன்?
2: அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சேவிங்ஸுங்கிற ஒரு ஒரு குவாலிட்டியை நமக்கு டெவலப் பண்ணிவிடணும். ஒரு மணியோட வேல்யூ ப்ளஸ் அதை எப்படி சேவ் பண்ணணும் அந்த விஷயத்தை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து அதை வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பின்னாடி அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க எப்படி மாடிஃபை பண்ணிக்கிறது, எந்த அளவுக்கு அதை நம்ம வந்து என்விரான்மெண்ட் அவங்களுடைய சூழலோட அதை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணுறது, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ஒர்க் பண்ணுற இடத்த ஒரு அவங்க என்ன அளவுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்கிறது, இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து எதையுமே குழந்தைங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. என்ன காரணம்னா என் குழந்தைக்கு கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பாயிண்ட் கண்டிப்பாக இந்த காலத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம வளர்ந்தோம், நம்ம கரெக்டாக தான் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு அதை நம்ம அப்படியே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் நம்ம தவறுதல் பண்ணுறோம். என்னென்னா குழந்தைங்களுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது, கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி கஷ்டங்கள் உங்களுக்கு

0: நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபேஸ் பண்ண, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையாகட்டும், என்ன விஷயங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபேஸ் பண்ணுறீங்கிற விஷயத்த குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயங்களை தெரியப்படுத்துங்க. சில விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்யூஷன் கேளுங்க. ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும், ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்போ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு என்ன மாதிரி நீங்கள் இருந்தால் என்ன முடிவெடுப்பீங்க, இதை என்ன மாதிரி பண்ணலாம், இதை எப்படி இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட சின்ன ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. அப்போ அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களோட பிரைன் கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகும். கண்டிப்பாக அது மூலியமாக அவங்க ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக அவங்களோட லைஃப் லாங் டேர்முக்கு ஜேர்னிக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்குங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்து. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்கள்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.
1: ரொம்ப சரியாக சொன்னீங்க. உங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆதிரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, கிரேட் இன்சைட் இல்லையா. ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்கிறது அவங்களோட பேச்சு மூலமாக நமக்கெல்லாம் தெரிஞ்சது. நிறைய விஷயங்களை அவங்க எடுத்து நமக்கு சொன்னாங்க. அவங்களோட பணி சிறக்க நம்ம வாழ்த்துவோம். ஆல் இண்டியா ரேடியோ சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் பிரபா உங்களுக்கு வந்து மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அவர் ஸ்டுடியோஸ். மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க அனைவருடன் பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிக்க நன்றி.
2: நேர்களே, இதுவரை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா. லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்க, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்ல நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்க, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோ அனு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும் போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எதனா போட்டோ இருக்கா? சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க, ஒரு இடத்துல பாத்துட்டீங்க, அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை

0: பிளேஸ் நடக்குறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பேட்ரோல் அண்ட் டூ வீலர் பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: வந்த உடனே இமிடியட்லி நியர் பை இருக்கதா போர் வீலர் பெட்ரோல் அண்ட் டூ வீலர் பெட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பணப்பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழகத்திற்கான நீர்பகிர்வு

0: வைத்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தாக்கல் செய்கிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல் வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்படவுள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அஸ்ஸாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்றுநோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்பப் பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் ரெஜா தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 793 பேர் இந்த தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 தேதி துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5 தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர்

400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இதுவரை வசந்த இல்லம் நிகழ்ச்சி கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், நேரம் ஒரு மணி.

0: நடப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு என்ன கேம் ஷோ விளையாட போறோம் அப்படின்னா, வழக்கம் போல நம்ம க்ளூ கொடுத்து நீங்க கண்டுபிடிக்க போற ஒரு கேம் தான் நம்ம விளையாட போறோம். ஸோ கேம் அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போதே வந்து நேயர்கள் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்பவே வந்து எப்படா பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நாம இன்னைக்கு போன்ல தான் இந்த கேம் வந்து, அதாவது கால் பண்ணி தான் நேயர்கள் ஆன்சர்ஸ் வந்து சொல்ல போறீங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் வந்து, நான் ரெண்டு க்ளூ கொடுப்பேன், அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு கண்டுபிடிக்கணும். க்ளூ வந்து அதிகம் பண்ணிட்டே போகலாம், அதாவது நேயர்கள் கண்டுபிடிக்கிற வரை அதை நம்ம அதிகம் பண்ணலாம். ஓகேவா? சரி, முதல் க்ளூ என்ன அப்படின்னா, புத்தகத்தினுடைய இன்னொரு பெயர் இது அப்படிங்கிறது. ரெண்டாவது, நிறைய கலர்ல இதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது க்ளூ. இந்த க்ளூ வச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி நேயர்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சியில் இப்பவே நேயர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, யார் எங்க இருந்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே, சோ நேயர்கள் பேச வரதுக்கு முன்னாடி உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு வாங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேட்கும். ஓகேங்களா? சோ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யார் எங்க இருந்து? வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பூர் பாண்டியனார் சிவசங்கர். நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கீங்க.
2: சொல்லுங்க.
3: அதாவது நீங்க முதல்ல கேட்ட கேள்வி வந்து நூல்.
2: நூல். பாண்டியநகர்ல இருந்து சிவசங்கர். சொல்லிடலாம். ஒரு காயினுடைய ஒரு பெயர் வந்து இருக்கு இந்த பொருள்ல. ஒரு காயினுடைய ஒரு பெயர் இருக்கு. இது இப்போ சமீபத்துல பயன்படுத்துற இந்த பொருள் வந்து ரோமானியர்களோட கண்டுபிடிப்பு அப்படிங்கறத ரெண்டாவது க்ளூ. ஒரு காயினுடைய பெயர் இதுல இருக்கு. இப்ப நம்ம சமீபத்தில் என்ன சொல்ற பயன்படுத்துற அந்த பொருள் வந்து ரோமானியர்களுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கறதான் க்ளூ. கொஞ்சம் க்ளூவை கொஞ்சம் கஷ்டமா கொடுத்தாலாவது நம்ம நேயர்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். சோ நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2310 3 2 3 7 0 4. வெளியூர்ல இருந்தோ அல்லது உங்க கைபேசில இருந்தோ அழைக்கிற மாதிரி இருந்தா 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து நேயர்கள் அழைக்கணும். ஓகேவா? சோ நேயர்கள்லாம் அடுத்தடுத்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல இருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் நிகழ்ச்சி லான்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு நாம ரெண்டு க்ளூ கொடுத்து அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். ரெண்டு அல்லது மூன்று நேயர்கள் கண்டுபிடிக்கலாட்டி க்ளூஸ் வந்து இன்னும் அதிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா ஒரு க்ளூ கொடுத்தோன்னே நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ரெண்டாவது நான் கொடுத்துருந்த க்ளூ என்ன அப்படின்னா, ஒரு காயினுடைய பெயர் இந்த பொருள்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கூடவே இப்ப நம்ம பயன்படுத்துற இந்த பொருள் ரோமானியர்களோட கண்டுபிடிப்பு அப்படிங்கறதும் இன்னொரு க்ளூவா நம்ம கொடுத்துருந்தோம். இப்ப நிகழ்ச்சியில காத்திருக்கும் நேயர் யாருங்கிறது வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எதிராஜ் பேசுறேன், நலிக்கோணம்பத்துல இருந்து.
0: ஓகேங்க, சொல்லுங்க என்ன ஆன்சரா இருக்கலாம்
1: மேடம். அது எதுக்கு யூஸ் ஆகும் மேடம்?
0: இப்படி எல்லாம் கேட்டா நான் என்ன சொல்றது? இது ஒரு காயினுடைய பெயர் இந்த பொருள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா?
1: பரிசியா இருக்குங்களா மேடம்?
2: ஐயோ
0: ஐயோ, என்னை க்ளூ கொடுக்காம விட மாட்டீங்க போல இருக்கே. இருந்தாலும் வந்து நேயர்கள் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா நீங்க ட்ரை பண்ணணும் தான் நாங்க இந்த க்வெஸ்டினே கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நேயர்கள் வந்து பதில் சொல்லல அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்பாப்பா, அடுத்த கேள்வி வந்து நம்ம கொஞ்சம் லேட்டா கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனாலும் கூட நேயர்கள் நம்ம நேயர்களை கேட்கவா வேணும், டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவாங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்கிறது வணக்கம். வணக்கம், யாருங்கிறது?
1: என்ன
0: சொல்றது, நம்ம வந்து திருக்குறள்ல இந்த வார்த்தை இருக்கு அப்படிங்கறது அடுத்த ஒரு க்ளூ.

0: அதாவது இந்த முழுசா இந்த பொருள் பற்றிய வார்த்தை கிடையாது, இதுல பாதி வார்த்தை திருக்குறள்ல இருக்கு. இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. ஓகே, அதுக்காக தானே நம்ம கேட்கறோம். ஓகேவா? ஸோ நேயர்கள் கிட்ட நம்ம கேட்கும் போது நேயர்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடுறீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? இந்த வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க? பெயர் இருக்கு. இப்ப பயன்படுத்துற இந்த பொருள் ரோமானியர்களோட கண்டுபிடிப்புன்னு சொல்லியிருக்கேன், ஆனா இது ஒரு பொருள்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவர் வந்து வெங்காயமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு, கிடையாது. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிறது? ஹலோ, யார் எங்கிருந்து? கதை அரங்கம் ஆகியவை. ஓகேங்களா, அவங்க ஏதோ ஒரு ரேடியோல ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. பரவாயில்ல, நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, இல்ல அவங்க நம்ம சேனல் கேட்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேங்களா, நம்ம வந்து ஆப்ல கூட நீங்க வந்து கேட்கலாம் நிகழ்ச்சிகளை அப்படின்னு சொல்லிட்டு. நேரம் 1:10:56 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. நாம கொடுத்திருந்த க்ளூ, ஒரு காயினுடைய பெயர் இதுல இருக்கு, கூடவே இது ரோமானியர்களோட கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாரேங்கிறது? ஓகே, நேயர்கள் வந்து லைன் வந்து என்னன்னு சொல்லி தரல, சின்ன பிரச்சனையா இருக்கலாம், பரவாயில்ல. நேயர்கள் வந்து அழைக்கலாம், நீங்க அழைக்க வேண்டியன்கள் 231-2103-231-7046. வெளியூர் நேயர்கள் கைபேசியில இருந்து அழைக்கிறவங்க மறக்காம 042 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். ஓகேவா? ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தலாம், பாடலுக்கு பிறகு நேயர்கள் பதில் சொல்றாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம க்ளூ கொடுத்து அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்திருந்த க்ளூ, இந்த பொருள் வந்து ஒரு காயினுடைய பெயர் இந்த பொருள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இது ரோமானியர்களோட கண்டுபிடிப்பு, அதாவதுதான் நவீன காலத்துல பயன்படுத்துற இந்த பொருள் ரோமானியர்களோட கண்டுபிடிப்புன்னு சொன்னோம். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப்ல பயங்கரமா ஆன்சர் வந்துட்டு இருக்கு. பட் நேயர்கள் கால் பண்ணி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாரேங்கிறது?
1: வணக்கம் மேடம், குறிச்சியில இருந்து நந்தகுமார் பேசுறேன்.
0: நந்தகுமார் சொல்லுங்க, நந்தகுமார் என்ன ஆன்சரா இருக்கலாம்?
1: கத்தரி.
0: கத்தரி, கத்தரிங்கிறதோட நிறுத்திட்டீங்களே. ஓகே, நம்ம வந்து இது ஆன்சர் கரெக்ட் தானா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம்.
2: மதிய வணக்கம் சகோதரி.
0: மதிய வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: கணேஷ் சிறுமகள் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ஆன்சருங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேம்மா. சாப்பிட்டாச்சுங்களா?
0: சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? பெயர் இந்த பொருள்ல பாதி இருக்கு, ஓகேங்களா? இந்த பொருள் வந்து இப்ப நவீன காலத்துல பயன்படுத்துற இந்த பொருள் வந்து ரோமானியர்களோட கண்டுபிடிப்பு, ஆனா இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பயன்படுத்திட்டு இருக்காங்க.
2: அதாவதுமா காயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா தினார் காயின்.
0: காயின் கிடையாது, காய் வெஜிடபிள் இருக்கு. ஒரு வெஜிடபிள்
2: திராட்சை பழம்.
0: திராட்சை பழமான்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஓகே, நம்ம அது சரிதானா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாரேங்கிறது அப்படிங்கறத பாத்தலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு?
3: பெருமாள் சாமி பேசுறேன்.
0: பெருமாள் சாமி சொல்லுங்க. பெருமாள் சாமி என்ன பதிலா இருக்கலாம்?
3: வெள்ளரிக்காய்.
0: வெள்ளரிக்காய், நான் காயினுடைய பெயர் மட்டும் கேட்கல, இது ஒரு பொருள்னு சொல்லி சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? சோ கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ நேயர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்க?
4: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து.
0: சொல்லுங்க ஹேமலதா, என்ன ஆன்சர்?
4: கத்திரிக்காயா?
0: கத்தரிக்காய் அப்படிங்கறது ஓகே, அதுல ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா சரியா இருந்திருக்கும், ஓகேங்களா? பட் ஹேமலதா ட்ரை பண்ணிருக்காங்க. ஹேமலதாக்கு வாழ்த்துக்கள். ஏற்கனவே ஒரு நேயர் வந்து ஓகே, சோ பாருங்க எவ்வளவு பேர் கிளாப் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம பேசுறது கூட கேட்காத அளவுக்கு கிளாப் பண்றாங்க. ஏற்கனவே ஒரு நேயரும் இதுல பாதி ஆன்சர் சொல்லியிருந்தாரு, பட் மீதி ஆன்சரும் எனக்கு தேவைப்படுது, அதனால நம்ம தொடர்ந்து நேயர்கள் கிட்ட கேட்கலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்கிறது?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: திருப்பூர் பாலா.
0: பாலா சொல்லுங்க, பாலா என்ன ஆன்சர்?
5: ஊறுகாயா இருக்குமோ?
0: ஊறுகாயா இருக்குமோ? கத்தரிக்காயின்னு சொல்றாங்க ஒருத்தவங்க ஊறுகாயின்னு சொல்றாங்களே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் வருது.
6: ஐயோ ஐயோ,
0: பாருங்க எனக்கே டவுட் வருதுன்னு ஐயோன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நமக்கு வந்து கண்டுபிடிக்க வைக்கலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்க?
7: வணக்கம் மேடம், நான் கஞ்சிப்பட்டியில இருந்து சண்முகானந்தம் பேசுறேன்.
0: சொல்லுங்க என்ன ஆன்சரா இருக்கலாம்?
7: கத்திரிக்கோள். சரியான ஆன்சருங்களா?
0: கத்தரிக்கோள் சரியான ஆன்சர். கத்திரிக்கோளுங்கறதுதான் சரியான ஆன்சர், ஓகேங்களா? சரியான ஆன்சருங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியே டவுட்டா கேட்க வேண்டாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறைய பாடல்கள் இருக்கு இந்த பொருளை பத்தி. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த இதுக்கு வந்து தனி சிறப்பு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். நிறைய ஊர்கள் இருக்கு, நம்ம உலகம் சுற்றி நிறைய ஊர்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் அப்படின்னா தனித்தனி ஊர்கள் கிடையாது, குறிப்பிட்டு நிறைய ஊர்கள்.

நாட்கள்ல இதற்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படிங்கறது. சோ ஓகே, இப்ப வந்து நேயர்கள் இதை சொன்னோடனே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க யாரெல்லாம் ஆன்சர் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேயர்கள் வந்து அழைக்கலாம், அழைக்க வேண்டிய எண்கள் 231-2103-2317-04. நிகழ்ச்சியில பாடல் கேட்டுட்டு வந்தலாம். இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு தர்மதுரை படத்துல இருந்து.

0: நிறுத்து நிறுத்து, என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கும் பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சுட்டீங்க? வை
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதாப்பா.
0: தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி, இங்க வா நீ அடி.

ஏன் சவ்வாய் இருக்கிற சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பொருளை பத்தி ரெண்டு க்ளூ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதற்கு மேலேயும் நம்ம க்ளூஸ் வந்து நேயர்கள் கண்டுபிடிக்கலாட்டி அதிகம் பண்ணி கொடுப்போம். ஸோ நேயர்கள் அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நாம் இப்போ கொடுத்துருந்த க்ளூ, இந்த பொருளை பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு, ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த பொருளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறதும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமா நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பொருளை அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. கூடவே இது பெண்களுக்கு மிக மிக பிடித்தது அப்படிங்கறதும் வந்து இன்னொரு குழுவா நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் வந்து காத்திருக்கும் நேயர் யாரு, எங்கிருந்து கரெக்ட் ஆன்சர் பண்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யா மோகன் பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்க. சத்யா என்ன ஆன்சர்?
1: மதுரைக்கு போகாதடி மல்லிப்பூ கண்ணவிக்கும்.
0: மல்லிப்பூ கண்ண வைக்கும் பாட்டாவே படி காமிச்சிட்டீங்களே சத்யா. ஓகே, நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம். சண்முக சுந்தரம் சொல்லுங்க, என்ன ஆன்சரா இருக்கலாம்?
2: தாலாட்டு.
0: தாலாட்டு, அது எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து தாலாட்டு வித்தியாசப்படுமா அப்படிங்கறத எனக்கு தெரியல. பட் வந்து நிறைய பாடல்கள் இது பற்றி இருக்கு, இதை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குன்னு சொல்றேன். சோ தாலாட்டுங்கிறதே ஒரு பாட்டு தானே இல்லையா? இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்கிறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2312130312311706. வெளியூர் நேயர்கள் உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருந்து கூப்பிடுறவங்க மறக்காம 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து நீங்க அழைக்கலாம். இது ஒரு பொருளுங்க. பொருள்னு சொன்னா இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? சொல்லுங்க. ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஆன்சர்
0: மேடம்? ரோஜா மேடம்.
1: ரோஜாவா அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு பூ கிடையாது அப்படிங்கறது உங்களுக்கான இன்னொரு குழு, ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒரு நேரம் வந்து பாட்டெல்லாம் பாடினாங்க, பட் வந்து இது வந்து ஒரு பூ கிடையாது அப்படிங்கறது உங்களுக்கான இன்னொரு குழு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க? கருணாகரன். சொல்லுங்க கருணாகரன், என்ன ஆன்சரா இருக்கலாம்? கருணாகரன்,
2: உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்.
1: உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பாத்தீங்களா, கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி.
1: ஓகேங்க. சோ கருணாகரன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாப்ல. சரியான பதில் வந்து சேலை தான், சேலை புடவை இப்படி வேணா சொல்லலாம். சோ நேயர்கள் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க, எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததான் நான் கொடுக்க போற க்ளூ என்னன்னா, இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த க்ளூ எல்லாம் கேக்குறதுக்கு. இந்த சொல் வந்து பாரசீக மொழியிலிருந்து வந்தது. ஒரு சொல் வந்து பாரசீக மொழியிலிருந்து வந்தது. தங்கம் அப்படிங்கறது இதற்கு வந்து பொருள், ஓகேங்களா? சூரத் நகரம் உலக அளவில் பெயர் பெற்றது. இந்த ஒரு வேலைப்பாட்டுக்கு சூரத் நகரம் உலக அளவில் பெயர் பெற்றது அப்படிங்கறது க்ளூ. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2311033 2311046. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காம 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: 呢。
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. நாம கொடுத்திருந்த க்ளூஸ் என்னலாம் அப்படின்னா, இந்த சொல் பாரசீக மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு, தங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு இந்த விஷயமும் சேர்ந்து நமக்கு வரும். கூடவே சூரத் நகரம் உலக அளவில் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம். நேயர்கள் வந்து ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேச வந்தீங்க அப்படின்னா நம்ம பேசுறது கொஞ்சம் தெளிவா இருக்கும் இல்லையா? நீங்க சொல்ற ஆன்சர்ஸும் எல்லாருக்குமே தெளிவா புரியும். சோ நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2311-2103-2311-7046. வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஓகே, சொல்லுங்க என்ன
2: ஆன்சர்.
1: என்ன ஆன்சர்?
2: ஜரிகை.
1: ஜரிகைன்னு சொல்லியிருக்காரு. ஜரிகைங்கிறது சரியான பதில். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சோமசுந்தரம் வந்தாரு, ரொம்ப கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாரு. இதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒரு ஊர் அப்படிங்கிறது தான். இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து காலாட்டிட்டே சாப்பிடலாம் அப்படின்லாம் வந்து பழமொழி சொல்லுவாங்க. கூடவே வந்து பாலாறுன்னு சொன்னா இந்த ஊர் நமக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிறது 2 கிலோ. இதை வச்சு இது என்ன ஊர் அப்படின்னு சொல்லி உடனே எங்களுக்கு கண்டுபிடிச்சு நீங்க சொல்லலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம். ஓகே, கட் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம். கோவில்பள்ளத்திலிருந்து துரையன் பேசுறேன்.
1: துரையன் சொல்லுங்க. துரையன் என்ன ஆன்சர்?
3: காசி.
1: ஓகே, அவர் வந்து காசியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்ல, பட் இந்த ஊர்ல இருந்தா நம்ம வந்து காலாட்டிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பழமொழிகள் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் வந்து மேம் கிட்ட தான் இந்த பழமொழி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய பழமொழிகள்லாம் கேட்டிருப்பீங்க. கேட்கும் போது நமக்கு வந்து அவ்வளோ இதா தெரியாது, பட் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுது. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். யாருங்க?
4: வணக்கம் மேம், கோத்தகிரில இருந்து சிந்து பேசுறேன்.
1: சிந்து சொல்லுங்க. சிந்து, என்ன ஆன்சரா இருக்கலாம்?
4: காஞ்சிபுரமா இருக்கலாம்.
1: காஞ்சிபுரமா இருக்கலாமா அப்படின்னு ஏன் சிந்து சந்தேகமா கேக்குறீங்க?
4: காஞ்சிபுரம் மேம்.
5: ஆஹா, அடாடாடாடாடாடா ஐயா.
1: ஓகே சிந்து, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு தெரியுது. சிந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். காஞ்சிபுரம் தான் சரியான பதில். சோ நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வாங்க, அடுத்த க்வெஸ்சன் ரெடி பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா?

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. ஸோ கேம் ஷோவில் நிறைய நேர்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் நிறைய நேர்கள் கால் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க, கால் பண்ணியும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம கொடுக்க போகிற க்ளூ என்ன அப்படின்னா, பால் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து நமக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிறது முதல் க்ளூ. ரெண்டாவது, இது மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது க்ளூ. மூன்றாவது க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆலைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரிஸ் வந்து ஆலைகள்னு சொல்லலாம். ஸோ ஆலைகள் நிறைய இருக்கு. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டிகிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே வந்து எப்போவுமே அந்த தறி கைத்தறி வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அங்கே போனோம் அப்படின்னா காலாட்டிகிட்டு சாப்பிட்லாம், வருடம் முழுக்க இருக்குமா. அதனால தான் இந்த

0: பழமொழி வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி பழமொழிகள்லாம் நாமளும் வந்து நிறைய கேட்போம், அதனுடைய அர்த்தமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லையா? ஸோ நேரில் அழைக்க வேண்டிய எண்கள் 2311-2101-2311-7066 நான்காறு. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்கிறது?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: செல்வகுமார்.
0: செல்வகுமார் சொல்லுங்க. செல்வகுமார் என்ன ஆன்சர்?
1: பஞ்சுங்களா?
0: பஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க செல்வகுமார், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நேரம் 1:40 நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சசிகுமார் சொல்லுங்க. சசிகுமார் என்ன ஆன்சரா இருக்கலாம்? பருத்தி அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சசிகுமார். சோ பருத்தின்னு சொல்லி சரியான பதில்.

0: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: சசிகுமார்
0: சொல்லுங்க. சசிகுமார், என்ன ஆன்சரா இருக்கலாம்? பருத்தி அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சசிகுமார். சோ பருத்தின்னு சொல்லி சரியான பதில் சொல்லி சொல்லிட்டாரு. சரி, அடுத்து கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க இந்த துணிகள் வந்து இருக்கு, அதாவது நிறைய இதற்குனே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இதுக்குன்னு மட்டுமே கடைகள் இருக்கு அப்படிங்கிறது தான். அந்த காலத்துல வந்து இந்த துணிக்குன்னே கடைகள் வந்து இருந்துதான் அப்படிங்கிறது ரெண்டாவது க்ளூ. ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் நேயர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப நிகழ்ச்சியில நேயர்கள் அழைக்கணும் அப்படின்னா இன்னும் வந்து 4 நிமிடங்கள் இருக்கு. சோ நேயர்கள் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம். யாரு?
2: புவனேஸ்வரி பேசுறேன்.
0: புவனேஸ்வரி சொல்லுங்க. புவனேஸ்வரி, என்ன ஆன்சரா இருக்கலாம் நினைக்கிறீங்க? கதர். ஓகே, கதர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நேயர்கள் யார் எங்கேருந்து? வணக்கம். ஸோ அடுத்த ஒரு க்ளூவும் கொடுத்துடலாம். நமக்கு வந்து வீட்டுக்கே வந்து கூட இந்த துணிகளை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். வீட்டுக்கே வந்து கூட, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னா வீட்டுக்கே வந்து கூட இந்த துணிகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு க்ளூவாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யார் எங்கேருந்து? வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க பாலசுப்ரமணியம், என்ன ஆன்சர்? கைத்தறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஸோ கைத்தறி தான், பட் அதுலயே வந்து நிறைய இருக்கே, நிறைய வகைகள் இருக்கே. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்க?
3: வணக்கம் மேடம். உடுமலை. வணக்கம் வரதராஜிங்க மேடம்.
0: யாருங்க?
3: வணக்கம் வரதராஜிங்க.
0: வணக்கம் வரதராஜ். சொல்லுங்க வரதராஜ், என்ன
3: ஆன்சர்?
0: நம்ம வந்து இல்லை, அது சரியான பதில் இல்லை, பட் நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, பட்டு அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ நேயர்கள் வந்து ட்ரை பண்ணிங்க. ஸோ ட்ரை பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். நேயர்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து தேசிய கைத்தறி தினம். அதனால் நெசவாளர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இன்றைக்கி நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாமே இந்த கைத்தறி சம்மந்தப்பட்டதாக இருந்தது. நேயர்கள் எல்லோருக்கும் நன்றி. நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பிரச்சினை குறித்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின்போது சட்டப்பேரவையில் இன்று குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு ஏற்படலாம் என்று தாம் கருதியதாகவும், எனவேதான் பெங்களூரு சென்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாமே முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது அண்டை மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவது ஏற்புடையதாக இருக்கும் என்று தாம் எண்ணியதாகவும் கூறியுள்ளார்.
1: பெங்களூர் போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் டைம் கிடைச்சா நல்லா இருக்குமே ஒரு எண்ணத்துலதான். இன்னைய காலத்துல பகை நாடுகளே பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு. அதனாலதான் அப்படி ஒரு அட்டம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம்.
0: முன்னதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவையில் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் வலியுறுத்திய போதும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சிகளும் இப்பிரச்சினையில் ஒற்றுமையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். தாவேக்கு அரசு அமைந்த பின்னர் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கர்நாடக அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய அஇஅதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, இப்பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதை அஇஅதிமுக ஏற்கவில்லை என்றும் கூறினார். பயிர்கள் பாதித்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போது கர்நாடக அரசு அணையை திறக்கவில்லை என்றும் காவிரியில் வருவது உபரி நீர்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த தீர்வும் காண முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு குறுக்கிட்டு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர், அவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் இருப்பதால் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதே போதுமானது என்றும், அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினர். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் நாளை அழைப்பு விடுத்துள்ளதால் இது தொடர்பாக கருத்துக்கள் அங்கு தெரிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் விவசாய பிரதிநிதிகளை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சர்கள் சந்தித்து இது தொடர்பாக பேச உள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். இந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடகாவில் உள்ள 4 அணைகளிலும் நீர்வரத்து உயர்ந்து வருவதாக கூறிய அவர், மேட்டூர் அணையில் போதுமான தண்ணீர் இல்லாததால் தான் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க இயலவில்லை என்றார். சூழ்நிலைக்கு ஏற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணையை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும்.
0: தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதி சார்ந்த கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட செயலாற்ற

0: நியாயமான சமமான நிதி பகிர்வு முறை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானத்தை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வரி பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதற்கான அளவுகோள்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் முன்னாள் உறுப்பினர் மு போடி சுருளிவேல் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி எஸ் ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்ளடக்கிய வளர்ச்சியின் ஆற்றல் மிகு கருவியாக கைத்தறித்துறை திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் மரபுகளையும் இத்துறை பாதுகாப்பதோடு வேலைவாய்ப்பு, மகளிர் ஆளுமை, கலை போன்றவற்றை இத்துறை ஊக்குவிப்பதாக கூறினார். விடுதலை போராட்டத்தில் கைத்தறி முக்கிய பங்காற்றியதாகவும் நம் நாட்டின் பரவலாக்கல் தன்மையை இது பிரதிபலிப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் திறனுடன் செயலாற்றிய 22 சிறந்த நெசவாளர்கள் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நினைவு அஞ்சல் தலைகளையும் அவர் வெளியிட்டார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் கைத்தறித்துறையின் பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டின் எதிர்கால கைத்தறித்துறையை மறுவடிவமைக்க இளையோர் கலாச்சார மரபுகளையும் தொழில்நுட்பங்களையும் படைப்பாற்றலையும் தொழில் திறனையும் ஒருங்கிணைக்க மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தும் தறி விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து நெசவாளர் விருதுகளையும் வழங்குகிறார். ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சி இன்று தொடங்கியது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு தினம் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். இதனையொட்டி சுதந்திரத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய அவர் அவர்களது துணிச்சலையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றினார். தொடர்ந்து ராணுவம், உள்துறை, வர்த்தகம், சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக் கொள்ள முயன்றபோது பல்வேறு பிரச்சினைகளில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்து 77.21 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் மழை தணிந்து வருவதால் கபினிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் உபரிநீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 19,264 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 18,875 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று காலை 77.21 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 4.19 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை மலேசிய இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதி பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12

0: தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். இனி கேட்கலாம் கோயம்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளினுடைய தட்பவெப்பநிலை. இன்னைக்கு கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூரில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்த வெப்பநிலையாக பதிவாகலாம் அப்படின்னும், கூடவே ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. ஈரோடில் அதிகபட்ச வெப்பநிலையாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், சேலம்ல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கும்னும் சென்னையில் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. பாலக்காடில் அதிகபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஊட்டியில் அதிகபட்சமாக 19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்பவெப்பநிலையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம். கோ தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசோட மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு ஆவலா இருக்கா? சொல்றேங்க. நம்ம வீடுகள்ல எல்லாம் செல்ல பிராணிகள் நிறைய வளர்க்கிறோம். ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்பெல்லாம் பாம்பு கூட வளர்த்துறாங்க செல்ல பிராணியா. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம், எங்க வீட்டுல நிறைய மீன்கள் வளர்த்துறோம்னு சொல்லி. ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதோ டென்ஷனா இருக்கும் போதோ மீன்களை பார்த்தா மனசு அமைதியாகும்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மீன்களை, அதுவும் அலங்கார மீன்களை வளர்த்துறதையே ஒரு திட்டமா கொண்டு வந்திருக்காங்க நம்ம மத்திய அரசு. அந்த திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அலங்கார மீன்கள் வளர்ப்பு திட்டம் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகத்தால் நடத்திட்டு வர்றாங்க. இந்த திட்டம் விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் வருமானம் தரக்கூடிய தொழிலாகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் அமைக்கப்பட்டது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்கள் மூலம் நிதி உதவி, மானியங்கள், பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகிறது இந்த திட்டம். இந்த திட்டங்களின் மூலம் அலங்கார மீன் உற்பத்தி, வளர்ப்பு, விற்பனை மற்றும் ஏற்றுமதியை மேம்படுத்தி ஒரு தொழில் முறையான துறையை உருவாக்க முடியுது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னென்னு பார்க்கலாமா? கிராமங்களில் வேலை வாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் வருமானத்தை அதிகரிப்பது, அலங்கார மீன் வளர்ப்பை ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு தொழிலாகவும் மேம்படுத்துறது, மீன் வளர்ப்புக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் திறன்களையும் வழங்குவது, இந்தியாவில் அலங்கார மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிப்பது, இதெல்லாம் தான் இந்த திட்டத்தின் நோக்கங்கள். அரசு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பிரதமரின் மீன் வள மேம்பாட்டு திட்டம், இந்த திட்டத்தின் கீழ் மத்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மூலம் அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் உற்பத்தி தொடர்பான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. ஃபிஷரீஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், இந்த நிதியின் கீழ் அரசுக்கு சொந்தமான பொது மீன் காட்சியகங்கள் மற்றும் அலங்கார மீன் சில்லறை விற்பனை அலகுகளை அமைக்க நிதி உதவி வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மீன் வளர்ப்பு இயக்குநரகம் மற்றும் மீன்வளத்துறை மூலம் அலங்கார மீன் வளர்ப்பு தொடர்பான பயிற்சிகள் மற்றும் மானியங்கள் வழங்கப்படுது. தேசிய வேளாண்மை கண்டுபிடிப்பு திட்டம், கர்நாடகாவில் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு அலங்கார மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. அலங்கார மீன் வளர்ப்பு பயிற்சி, மீன் வள பல்கலைக்கழகம் போன்ற அரசு நிறுவனங்கள் இந்த பயிற்சிகளை வழங்குகின்றன. ஒரு அலகு அலங்கார மீன் வளர்ப்பிற்கான செலவு, உற்பத்தி மற்றும் பொருளாதாரத்தை நம் அரசு வழிகாட்டுதல்களுடன் நிர்ணயிக்கிறது. அலங்கார மீன்கள் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த திட்டம் ரொம்ப உதவியா இருக்கு. அழகு, இன்பம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தருகிறது இந்த அலங்கார மீன்கள் என்ற நம்பிக்கை மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுகிறது. இன்னும் பிற காரணிகளால் அலங்கார மீன்களுக்கான தேவை தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பலருக்கு இது ஒரு பொழுதுபோக்காகும், மற்றவர்கள் அழகியல் காரணிகள் மற்றும் நிதி ஆதாயங்களுக்காக அலங்கார மீன் வளர்ப்பை செய்கின்றனர். அலங்கார மீன் வளர்ப்பு ஆர்வத்தின் பிரதிபலனாக இன்று உலகளவில் ஒரு வர்த்தகமாகவே வளர்ந்துள்ளது. சரி, இந்த அலங்கார மீன் வளர்ப்பில் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன் தொட்டிகளை சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும். தவறினால் தொட்டி நீர் மாசுபடிந்து மீன்கள் இறக்க நேரிடும். எனவே அலங்கார மீன் வளர்ப்பில் முதலில் பராமரிப்பு முறைகளை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். குளோரின் கலந்த நீரை மீன் வளர்ப்பிற்கு பயன்படுத்தக்கூடாது. மீன் தொட்டிக்கு பயன்படுத்தப்படும் கண்ணாடியில் எந்தவித கீறலும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அலங்கார மீன் தொட்டியின் நீரின் நிறம் பசுமை நிறமாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணாடி தொட்டிகளை நேரடியாக சூரிய ஒளி படாத இடங்களில் வைக்க

0: வேண்டும். மீன் தொட்டியில் நீர் கசிவை தடுக்க வேண்டும். மிதமான கடின நீரை உபயோகித்தால் எல்லா வகையான மீன்களும் நன்கு வளரும். மீன் தொட்டியின் மீனை விடுவதற்கு முன் மீன்களை நோய் எதிர்ப்பு திறன் உள்ள மருந்துகளில் குளியல் சிகிச்சை அளித்துவிட வேண்டும். மீன் தொட்டியில் 75% வரை நீரை நிரப்ப வேண்டும். அலங்கார மீன் தொட்டிகளை கழுவும் போது கவனத்துடன் செயல்பட வேண்டும். மீன் தொட்டியில் மீனை இருப்பு செய்யும் பொழுது ஒன்றுடன் ஒன்று சண்டை போடாத மீன் இனங்களாக பார்த்து இருப்பு செய்ய வேண்டும். மீன் தொட்டியில் ஒரே அளவுடைய மீன்களை இருப்பு செய்தல் நல்லது. சண்டையிடக்கூடிய மீன்களை தனியாக வளர்க்க வேண்டும். மீன் தொட்டிகள் காற்று புகும்படி மூடி வைக்க வேண்டும். நாளொன்றுக்கு 2 தடவை மீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். பயன்படுத்தப்படும் உணவு தொட்டியில் 30 நிமிடத்திற்கு மேல் இருக்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிக உணவு இடுதலை தவிர்க்க வேண்டும். தொட்டியில் உள்ள எஞ்சிய உணவை வெளியில் எடுத்துவிட வேண்டும். மீன் தொட்டியின் அளவில் 15% வரை தொட்டியினை அழகுபடுத்தலாம். தொட்டியில் இறந்த மீன்கள் அழுகிய செடிகளை நீக்கிவிட வேண்டும். நோய் கண்டறிந்த மீன்களை உடனே வெளியில் எடுத்துவிட வேண்டும். கண்ணாடி தொட்டியை கழுவும் பொழுது சோப்பு கரைசலை பயன்படுத்தக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் அலங்கார மீன்கள் வளர்ப்புல இருக்கு. இந்த அலங்கார மீன்கள் வீட்டுல மட்டும் இல்ல, இதை ஒரு அழகிய தொழிலா கூடி பண்ணலாங்கிறது தான் நம்ம மத்திய அரசோட திட்டம். எவ்வளவு திட்டங்கள் இருக்குங்க, நமக்கு தான் தெரியறது இல்ல. இந்த மீன்களை நம்ம வீட்டுல பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த மீன்களை நம்ம ஒரு தொழிலா கூடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, எவ்வளவு அழகான திட்டம். இதை பத்தி இன்னுமே நம்ம அந்தந்த வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே நமக்கான திட்டங்கள்ங்கிறத நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச மத்திய அரசோட திட்டங்களை நிறைய பேருக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த பகுதி. இன்னைக்கு அலங்கார மீன்கள் வளர்ப்பு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரத்துல இதே பகுதியில வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். முதல் பாடல் ஒரு நாள் ஒரு கனவு படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் மற்றும் பவதாரணி பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி.

நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையை நிறைவு செய்யும் பாடல் அதே கண்கள் படத்திற்காக ஜிம்ரானின் இசையில் ராஜன் செல்லையா ஸ்ரீ கணேஷ் பாடியது.

நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் சூலூர் வட்டம் அப்பநாயக்கன்பட்டி பி வையாபுரி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: இதுவரைக்கும் ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சூளூர் வட்டம் அப்பநாயக்கன்பட்டி பி வையாபுரி குழுவினர் வாசித்திருந்த நையாண்டி மேளத்தை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
3: கேளு.
5: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
6: தெரியுமா? பெருசா போய்கிட்டு இருக்கு.
5: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
1: டோன்ட் மிஸ் இட்.
0: இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய

அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செபக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மூன்று மணி ரெண்டு நிமிஷம். ரெயின்போ எஃப்எம் 103 இது கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல்களை, அதாவது 1950 69 வரைக்கும் வெளிவந்த விருப்ப பாடல்களை நமக்கு கால் பண்ணி தெரிவிக்கலாம். 04222316312 2317046 இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். முதல் நேயர் அவரோட விருப்ப பாடல தெரிவிக்க காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரைங்க பேசுறீங்க?
2: கோவை சாய்பாபா காலனி கே கே புதூர் எம்எம் பெயிலர் முருகேசன் பேசுறேன்.
1: முருகேசன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: அம்மா, எனக்கு 1969 வெளிவந்த பொத்திலை என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய
1: பாடல் வந்து தமிழில்.

0: இன்னொரு நேயர் லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம், யாரிங்க வந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யாரிங்க வந்து பேசுறீங்க?
1: ஹலோ, நான் சுர்க்கோட்டை இருந்து ராயன் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
1: பாவை விளக்கு படத்துல இருந்து காவியமான்ற பாடல்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 3:14 எஃப்எம் ரெயின்போ 103.3 நம்ம கேட்டு இருக்கோம். கிராம போனும் 103. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆடிப்பெருக்கில் இருந்து இதுதான் உலகமா இதுதான்.
1: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: கிராமபோனம் 103ல இன்னொரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரேங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
1: கேஎன் பாளையத்துல இருந்து பேசுறேம்மா.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எங்களுக்கு இது எங்க வீட்டுக்குள்ள மாந்தோப்பில் நின்று.
0: ஓகே, பாடல் வருது, கேளுங்க.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். விருப்ப பாடலை கேட்கறதுக்கு மற்றும் ஒரு நேயர், வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க.
1: நடராஜன்,
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தரிசனம் படத்திலிருந்து இது மாலை நேரத்து மயக்கம்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: இன்று மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே ஆர் சந்திரபிரியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். மாலை 6 மணிக்கு தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று சென்னை ஸ்ரீ காளிகாம்பால் திருக்கோயில் இடம்பெறும். இரவு 7:30 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் நட்சத்திர மயிலிறகில் இடம்பெறுபவர் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது கிராமபோனும் 103ம்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: வேர்விட்ட 60-90 நாட்கள் உள்ள குச்சிகளை தான் நடவு வயல்ல நடவு செய்யறதுக்கு பயன்படுத்தணும்.
1: காக்கடா சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 3:30. இனி கேட்கலாம், NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत को उमंग की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग उमंग उमंग उमंग, उमंग।
2: இன்று மாலை 5 மணிக்கு சித்திரசவானத்தில் வெள்ளி மின்னல். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே ஆர் சந்திரபிரியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இரவு 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். இனி தொடர்வது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பேங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது.

உள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 271 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பக் தக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03. FM Rainbow 103 இது மயக்கும் மாலை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ.

மயக்கும் மாலையோட முதல் பாடல் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு இல்லையா? பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. தொடரும் பாடல் இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது வருஷம் 16 திரைப்படத்திற்காக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே ஆர் சந்திரபிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று இடம்பெறும் திருத்தலம் சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவில். 4:14 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மயக்கும் மாலை.

ரசித பாடல் சொந்தம் 16 திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. மயக்கும் மலையில் தொடரும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா.

4:24 FM ரெயின்போ 103 நம்ம கேட்டு இருக்கோம் மயக்கும் மாலை. நாளை மாலை 5 சித்திரச்சோபானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி இயற்கை மருத்துவத்தின் சிகிச்சை முறைகள் மற்றும் நன்மைகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் டாக்டர் பத்மஸ்ரீ முத்துகிருஷ்ணன் அவர்கள். நேர்களே, இன்று மாலை 6:40 டீக்கரை நிகழ்ச்சியில் தேசிய கைத்தறி தினத்தையொட்டி இன்னைக்கு நெசவாளர்கள் மட்டும் அவர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா வரப்போகுது. கால் பண்ணி பேசலாம்.

ரசித்தேந்த அழகான பாடல் உதயகீதம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. மயக்கும் மாலையில் தொடரும் பாடல் தண்டனை திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது.

0: 4:34 நிமிடம் FM ரெயின்போ 103 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மயக்கும் மாலை. நாளை இரவு 9:15 மயிலரக நிகழ்ச்சியில் இடம்பெறும் திரைப்படம் பூக்காரி. மூகா முத்து மற்றும் மஞ்சுளா நடித்துள்ள படம்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

ரசித பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. மயக்கமாலையில் தொடரும் பாடல் ஹலோ பிரதர் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது, இசை ராஜ்கோடி.

4:46 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம கேட்டுட்டு இருக்கோம் மயக்கும் மாலை.

இசைப்பாடும் தென்றல் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும், மயக்கும் மலையில் தொடரும் பாடல் வசந்த அழைப்புகள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருப்பது. இசை டி ராஜேந்தர்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திற்காக மனு பி சுஷீலா பாடியிருந்தது இசை இளையராஜா. நேயர்கள் இதுவரை ரசித்தது மயக்கும் மாலை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. இனி தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து சித்திர செவ்வானம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான மூன்று நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற

சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே பௌசியா. எஸ், இன்னைக்கு என்ன சிறப்பான டே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கான டே மட்டும் கிடையாது, இந்த வாரமே ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். உலக தாய்ப்பால் வாரம், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலக தாய்ப்பால் வாரம் வந்து கொண்டாடுறாங்க, அதாவது கடைபிடிக்கிறோம். எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம், அதனுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறத மக்களுக்கும் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு வாரம் தான் இது. ஸோ இந்த ஸ்பெஷலான வீக்ல நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வருகை தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சிக்கு மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் கே ஆர் சந்திரபிரியா அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 சார்பாக உங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் டாக்டர். ஓகே, இந்த வேர்ல்டு பெஸ்ட் ஃபீடிங் வீக் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கடைபிடிக்கிறாங்க மேம்?
2: அதான், ஃபர்ஸ்ட்லேருந்து 7th August எவ்ரி இயர் நம்ம வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக்குன்னு கடைபிடிக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஆல்மோஸ்ட் 120 கண்ட்ரீஸில் 1992 இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்குங்கிறத செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். எதுக்காக அப்படின்னா, இந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவம், இதனால் குழந்தைங்களுக்கு உண்டாகிற பெனிஃபிட்ஸும், பச்சில குழந்தைங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இது வந்து வாழ்நாள் முழுது தருதுங்கிறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற விதமாக இந்த தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடுறாங்க.
1: ஓகே, எவ்வளவு தூரம் அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுடைய ஒரு முக்கியத்துவம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம், இந்த தாய்ப்பால் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா எவ்வளவு ஹாஸ்குள்ள அதுக்கு வந்து அந்த பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
2: ஏர்லி இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங்கிறது, அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த முதல் 1 ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்குள்ளாரியே நம்ம தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கும் போது சீரான தாய்ப்பால் சுரக்கிறதும் அந்த குழந்தைக்கு உண்டான பெனிஃபிட்ஸு ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகுறதுனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் 1 ஆஃப் த டெலிவரி ரொம்ப முக்கியம்.
1: ஓகே, அந்த டெலிவரியிலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எப்பவுமே ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பெஸ்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் தி பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க.
2: கண்டிப்பா, ஒரு தாயோட கடமை தன் பெற்ற குழந்தைக்கு எப்பவுமே போதுமான ஒரு உணவு அளிக்கிறதுங்கிறது அவங்களோட கடமை. அதே மாதிரி அவங்களுக்கு அது ஊட்டம் நிறைஞ்சதாகவும், அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு பல விதமான நோய்கள்லிருந்து அவங்கள நம்ம பாதுகாத்து அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் கூட துணையாக வர்றதுக்கு உண்டான மெயின் விஷயம் இந்த தாய்ப்பால். ஸோ அதுதான் ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா கொடுக்குற ஃபஸ்ட்டு பெஸ்ட் கிஃப்டாக இருக்குங்கிறது டெஃபினெட்லாம் அது கருத்து வேறுபாடு இல்லை.
1: ஆமாம், அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் கூட. ஓகே மேம், இந்த முதல் தாய்ப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா குழந்தைகளுக்கு, அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு சொல்கிறீங்க? நம்ம இப்போ பேசும்போது நீங்கள் 1 கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயம் சொல்லும்போது, ஏன் அதற்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான விஷயங்களை பற்றி சொல்லுங்கள்.
2: அதுக்காக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போது பிறந்த உடனே நம்ம ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த மதருக்கும் வந்து கர்ப்பப்பை வந்து சுருக்கமாகிறதுக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு நிறையா குழந்தைக்கும் அந்த செக்ரீஷன் ஸ்டார்ட் பண்ணி அது குடிக்க ஆரம்பித்த உடனே அதோட பிரெயினுக்கு அந்த சிக்னல் போயிட்டு சீரான லெவலில் நமக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும், அந்த தாய்ப்பாலோட

0: முக்கியத்துவம் என்னென்னா, நிறைய ப்ரோட்டீன் நியூட்ரிஷியஸாக இருக்கிறதுனால அதை வந்து டிலே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம தயத்துக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: ஸோ அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அந்த வேல்யூஸ்க்காக நம்ம சீக்கிரமாக நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே மேம், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. எப்போவுமே நம்ம ஒரு பீடியாட்ரிக் டாக்டரை பார்க்கும்போதோ குழந்தை பிறந்த போதோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல் 6 மாதத்துக்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்து பிரஸ்ட் ஃபீட் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பரிந்துரையாகவே இருக்குது. அதற்கான காரணம் என்னங்க மேம்?
0: கண்டிப்பாக, ஏன்னா பிறந்த குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் அந்த குடல் வந்து அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதுக்கு வந்து அவ்வளோ போதுமான மெச்சூரிட்டி, ஒரு திடமான ஆகாரம், சாலிட் ஃபுட்டை செரிமானம் பண்ணுற அளவுக்கு அந்த குடலுக்கு வந்து சக்தி இருக்காது. ஸோ அதுக்குள்ளே நம்ம சாலிட் ஃபுட்டை கொடுத்து அதில் காம்ப்ளிகேஷன்ஸ், டயேரியா, ஃபுட் பாய்சனிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கஷ்டம். ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ண தான் இம்யூனிட்டி டெவலப்பும் ஆகும். அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி வேறு எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸுக்கும் குழந்தைக்கு தராமல் குழந்தைய நல்லா பாதுகாக்குங்கிற காரணத்தினால கட்டாயம் 6 மந்த்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங். அதே மாதிரி ஒரு உட்காரவும் அந்த மாதிரி எல்லாம் 6 மந்த்ஸுக்கு மேலே தான் அதோட டெவலப்மெண்ட் இருக்கும்போது, குழந்தைக்கு ஒரு திடமான ஆகாரம் கொடுக்கும்போதும் அந்த செரிமானம் ஆகிறதுல நம்ம ஆஸ்பிரேட் ஆகாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம்.
1: ஓகே மேம், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஏன்னா எல்லோரும் நினைப்பாங்க குழந்தைக்கு பால் பத்த மாட்டேங்குது, வேறு ஏதாவது கொடுக்கலாமான்னு கேட்பாங்க, நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் அது ஆபத்தில் போய் முடியுமா?
0: கண்டிப்பாக, ஏன்னா குழந்தை வந்து இருமினாலும் சரி, விக்கல் எடுத்தாலும் சரி, நிறைய பேர் இப்போ வந்து தண்ணி தான் கொடுக்கணும்னு, பட் தண்ணி தான் வந்து மோர் கல்பரேட், ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்டாமினேஷன் வந்து இருக்கிற காரணத்தினால அதுதான் ஃபுட் பாய்சனிங் ஏற்படுத்தி. இந்த சின்ன குழந்தைங்கிறதுனால இந்த பச்சிளம் குழந்தைக்கு ஒரு டயேரியா ஆச்சு, வாமிட்டிங்னா அதுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி சிவியராக நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் கட்டாயம் நம்ம வந்து என்ன எது 6 மாதம் வரைக்கும் விக்கலோ இருமலோ என்ன வந்தாலும் தாய்ப்பால் மட்டும்தான், தண்ணி கூட கிடையாது. ஸோ அதனால எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் 6 மந்த்ஸ்.
1: ஓகே மேம், ரொம்ப சூப்பராக வந்து தெளிவுபடுத்துனீங்க. இது ஏன் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னு கேட்கும்போது அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் டாக்டர் வந்து 6 மாதத்துக்கு கொடுங்க, 6 மாதத்துக்கு ஏன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். தொடர்ந்து நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே ஆர் சந்திரபிரியா அவங்க கூட பேசிட்டே இருக்கோம். இணைந்திருங்கள். இதாக இது FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரை செவ்வானம் வெள்ளி மின்னல் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறாங்க மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே ஆர் சந்திரபிரியா. மேடம் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லும் போது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னா எதை சொல்லலாங்க மேம்?
1: நிறைய டிசீஸ்லேருந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறோம். அன்னெசரியாக வர்ற இன்ஃபெக்ஷன், செப்சிஸ், நிமோனியா மாதிரி கொடிய நோய்கள்லிருந்தும் நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து கட்டாயம் ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அதே மாதிரி போதுமான அளவான ஊட்டச்சத்துங்கிறது குழந்தைங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் ஃபார் த
0: என்ன அளவு தேவையோ அது மட்டும்
1: எக்ஸஸா ஒபேஸா போகாம சீரான இதா வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது அதை வந்து வேற எந்த மில்க்கும் அதை வந்து
0: பண்ண முடியாது. ஓகே மேம், இப்ப நம்ம எக்ஸ்டர்னல் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்திலேயே அந்த பேபி வந்து சேஃப் தான். வெறும் நம்ம வந்து மில்க் மட்டும் தான் கொடுக்கறோம்
1: ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு டெஃபினட்டா அதுவே போதுமானது.
0: ஓகே மேம், ஓகே. இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்து என்னெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஒரு அம்மாவுக்கு, அதாவது டெலிவரி முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க மேம்?
1: ஓகே, அதான் சொன்ன மாதிரி ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த டெலிவரி முடித்தோடனே இமீடியட்டாக அந்த யூட்ரஸ் வந்து கன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஃபீடிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ப்ரெக்னென்சியில் அவங்க கெயினான எக்ஸசிவ் வெயிட் எல்லாம் நம்ம வந்து பேர்ன் பண்ணுற மாதிரி கலோரிஸ் நிறையா பேர்ன் ஆகும் லாக்டேஷன் நம்ம நல்லா ஃபீட் பண்ணுறதுனால. லாங் டேர்மாக பார்த்திங்கன்னா சான்சஸ் ஆஃப் ஒவேரியன் ரிஸ்க் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த ரிஸ்கை குறைக்கிறோம். அதே மாதிரி போன் வந்து கால்சியம் மறுபடியும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கறனால போன் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் வந்து மதருக்கு பெரிய பெனிஃபிட். எமோஷ்னலாக ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகிறதுனால அவங்களும்

0: ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த காண்டாக்ட் ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் இருக்கிறதுனால தே வில் ஃபீல் மென்டலி ஹாப்பி. இதெல்லாம் வந்து மதருக்கு உண்டான பெனிஃபிட்.
1: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். ஒரு மதருக்கு வந்து இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்போவுமே வந்து தாய்ப்பாலுன்னு சொல்லும்போது குழந்தைகளை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ எந்த அளவுக்கு அது மதருக்கும் வந்து யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். இப்போ நம்ம டெலிவரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுல ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வருமா?
0: கட்டாயம் கிடையாது. நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியன் செக்ஷனாக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 1 hour ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நார்மல் டெலிவரிங்கும் போது அவங்களாலேயே எந்திரிச்சு உட்காந்து பால் கொடுக்கறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். சிசேரியனுங்கும் போது நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, ஏன்னா அந்த வித்தின் 1 hour அந்த அனஸ்தீசியா எஃபெக்ட்லாம் கொஞ்சம் போயிருக்காது. அதனால பேஷண்ட்டுக்கு திரும்பவோ எந்திரிச்சு உட்காந்துவோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்தா அது மட்டும் போதுமானது.
1: ஓகே ஓகே மேம். இப்போ நம்ம சில அம்மாக்களுக்கு பார்க்கும்போது அந்த மில்க் சப்ளை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான ரீசன்ஸ் அதை எப்படி வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம்?
0: ஆக்சுவலி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே குறைவாக இருக்கும்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குழந்தைய வந்து சக் பண்ண வைக்கிறோமோ அது மூலியம்தான் நமக்கு பிரெயினுக்கு சிக்னல் போய் நமக்கு செக்ரீஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம டிலேவாக சக் பண்ண வைக்கிறோம், இல்லை ஒரு ஃபீடு நம்ம ட்ரை பண்ணுறோம், அதுக்கப்புறம் பால் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃபீடை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த நம்பர் ஆஃப் சக்கிங் வந்து கம்மி ஆகும்போது டெஃபினட்டா அந்த ஸ்டிமுலஸ் போகிறதும் பிரெயினுக்கு அது பால் சுரக்கிறதுக்கு உண்டான தூண்டல் போகும்போதும் கம்மி ஆகும்போதும் அது குறைவாக இருக்கலாம். பிளஸ் அதே மாதிரி தூக்கம் கெடுறாங்க, இல்ல போதுமான ஊட்டச்சத்து அம்மா எடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு தாய்ப்பால் குறைவா இருக்கலாம். அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு எவ்ரி டைம் நம்ம எடுத்தோடனே அப்படியே பத்தலைன்ற போது இருந்தாலும் எடுத்த உடனே ஃபார்முலா மில்க்குக்கோ எதுக்கோ போகாம நம்ம வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ குழந்தை சக் பண்ண வச்சுட்டு டைரக்ட் பிரஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்தலங்கும் போது நம்ம வந்து அடிஷனல் மில்க் இனிஷியலா தேவைப்பட்டால் கொடுக்கலாம்.
1: டாக்டருடைய கன்சல்டேஷன் வாங்கிட்டு கொடுக்கலாம். ஓகே மேம். இப்போ இந்த மில்க் சப்ளை பத்தி பேசும்போது நல்ல ஒரு மில்க் சப்ளை இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிடணும் அந்த மாதிரி சொல்லுங்க.
0: ஓகே. ஓட்ஸு, நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸு, வெந்தயம், பூண்டு, சோம்பு நிறைந்த ஃபுட்டு அந்த மாதிரி. அது போக நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஆப்ரிகாட்ஸ், டேட்டு, பேரிச்சம்பழம், அப்புறம் எக்கு, மீட்டு, சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ராகி ஈவன் அண்ட் இந்த மாதிரி சத்தான ஃபுட்டா எடுக்கும்போது டெஃபினட்டா மில்க் சப்ளை இன்னமும் கூட வாய்ப்பு உண்டு.
1: ஓகே மேம். ஓகே. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அதற்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: 5:25 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் K.R. சந்திரபிரியா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவாகவும் என்ன பண்ணணும், ஏன் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மேம், அந்த வகையில பார்க்கும்போது இப்போ 6 மந்த்ஸ் முடிஞ்சு நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் விமனா இருக்கிறாங்க, ஒரு ஒர்க்கிங் மதரா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எப்படி வந்து தொடர்ந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கலாங்க மேம்?
1: அதுதான் நம்ம எக்ஸ்பிரஸ் பிரஸ்ட் மில்க்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி பம்ப் யூஸ் பண்ணியோ இல்லை நம்ம கையிலேயே நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த மில்கை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு 4 hours வரைக்கும் நம்ம அந்த மில்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிக்கலாம்.
0: ஓகே,
1: சப்போஸ் 4 hoursை தாண்டி இருக்குது அப்படின்னா 12-24 hoursக்கு வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்துக்கலாம். இல்லை லாங் டைம் 6-12

0: மந்த்ஸ் வரைக்குமே நம்ம ஃப்ரீசர் டெம்பரேச்சரில் வச்சு அதை நம்ம பாதுகாத்துக்க முடியும். பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒன்ஸ் நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து ரீஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ், ஓரளவுக்கு நமக்கு இவ்வளோதான் மெஷர்மெண்ட் வேணுமா இருக்கும் ஒரு ஃபீடுக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதை மல்டிபிள் கண்டெய்னர்ஸில் வச்சுட்டோம்னா ஒன் டைம் எடுக்கிறத ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணி மீதியை மறுபடியும் ரெஃப்ரிஜரேட் பண்ணியோ இல்லை திருப்பி ரீதோ பண்ணி நம்ம வந்து
1: யூஸ் பண்ண முடியாது, குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. லிக்விட்ஸ் மாதிரி என்ன இப்போ ஒரு 50 ml தான் தேவைப்படுது, 100 ml தான் தேவைப்படுது அப்படின்னா அதை மட்டும் தனித்தனி கண்டெய்னர்ல வச்சுக்கலாம்.
0: கண்டாமினேட் ஆகாம நமக்கு அது இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகாம பாதுகாப்பான முறையில நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம், இது ஒரு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு குழந்தை வந்து போதுமான மில்க் வந்து இன்டேக் எடுத்துக்கிச்சு, அதுக்கு போதும் அப்படிங்கிறத எந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம்?
0: லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப டீஹைட்ரேட் ஆன மாதிரி, இல்லை வந்து அப்டமன் வந்து நம்ம ஃபுல்லாக இருக்கான்றத கொஞ்சம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு ப்ராப்பர் ஸ்லீப் அந்த குழந்தை ஆஃப்டர் த ஃபீடு எடுக்குதான்றது, அதே அளவுக்கு போதுமான அளவுக்கு யூரின் மோஷன் பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது, குறைஞ்சபட்சம் ஒரு 4 diapers ஃபுல் டயப்பர்ஸ் ஆகுது நம்ம இந்த டே வந்து குழந்தை வந்து அந்த அளவுக்கு வெட் பண்ணுறாங்க அப்படின்னு யூரினேட் பண்ணுறாங்கன்னு இருந்தால் நம்ம ஒரு கொடுக்குற தாய்ப்பால் வந்து அடிக்குவேட்டான லெவலில் கொடுக்குறோம் அப்படின்னு. மோஷனும் அதே மாதிரி நமக்கு எவ்ரிடே ப்ராபப்ளி மோஷன் போகிறதுங்கிறது மஸ்டாக நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போதுமான அளவு நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோங்கிறத ஊர்ஜிதப்படுத்துகிறமான விஷயங்கள்.
1: ஓகே மேம், ஓகே. ஸோ குழந்தைகளுடைய இந்தந்த விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே அவங்களுக்கு வந்து இன்டேக் போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மதர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு தொல்லை இல்லைனா ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் பால் அருந்தும் போதோ வேற ஏதாவது பண்ணும்போது வரக்கூடிய கிராக்டு நிப்பிள்ஸ், அதில் வரக்கூடிய அந்த மார்பகத்தில் வரக்கூடிய ஒரு வழியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாங்க மேம்?
0: கண்டிப்பாக லாக்டேஷன் அப்போ நம்ம வந்து ஒரு பெயின் ஃபீல் பண்ணுறோன்னா போதுமான அளவுக்கு செக்ரீஷன் இருக்கான்னு நம்ம என்ஷோர் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம். சில சமயம் பத்தாமல் ட்ரைனஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அது ஒரு பெயின் காஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ அது வந்து அடிக்குவேட் லெவலில் செக்ரீஷன் இருக்கா, நமக்கு பேபிக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபீடிங் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம என்ஷோர் பண்ணிக்கணும். இல்லை கம்மியாக இருக்குது, பேபி ஃப்ரீக்வெண்ட்டாக இன்னும் அழுதுட்டே பிறந்த குழந்தை உடனே அழுகிறதுங்கிறது, அதாவது அரை மணி நேரம்
1: ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்கா அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா நாள் போக போக அந்த டைம் வந்து மாறி மாறி இருக்கும். பட் அது போதுமான அளவு நிப்பிள் இருக்கான்றது நம்ம பார்த்துக்கணும். அது இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நிப்பிள் கிராக் ஆகிடும். அது பெயின்ஃபுல்லாக ஒவ்வொரு தாட்டி நம்ம ஃபீட் பண்ணும்போது ஒரு சுல்லுன்னு வலிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ நம்ம நிறைய தண்ணியும் நிறையா குடிச்சிக்கணும், மில்க் சப்ளிமெண்ட் நம்ம பால் சுரக்கக்கூடிய ஆகாரங்களைய சக் பண்ணாத டைம்லயும்
0: கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறமான்றதுங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம நிப்பிள் மட்டும் இல்லாம ஃபுல் ஆரியோலாவ வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி அந்த ப்ராப்பர் லாச்சிங் ப்ராப்பர் பொசிஷன் இதெல்லாம ஒரு முக்கிய காரணம் இன்கேஸ். அதே மாதிரி நம்ம குளிக்கும் போது இந்த பெர்ஃபியூம்டு சோப்பு ஹை பெர்ஃபியூம் ஷாம்பு இந்த மாதிரி இல்லைன்னா வாஷ் பண்றது நிப்பிள் ஆஃப்டர் ஃபீடிங் வாஷ் பண்றது வெட்ட கிளாத் இல்லாம ட்ரையா நம்ம வந்து அதை துடைக்கிறது இதெல்லாம் வந்து விட்டில் இன்க்ரீஸ் த ட்ரைனஸ் அண்ட் டெஃபினட்டா அது வந்து கிராக் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சான்சஸ்
1: அதிகமா இருக்கு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம ஹைஜீனா எது தேவையோ அந்த பெர்ஃபியூம் சோப் எல்லாம் இல்லாம நேச்சரா நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம இருக்கும். ஓகே மேம், ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா மில்க் அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தோம், இது எப்போ கொடுக்கலாங்க மேம்? ஏன்னா இதற்கான ஒரு அவசியம் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அது எப்போ இருந்து நம்ம
0: டிமாண்ட் வந்து நமக்கு நம்ம அதை மீட் பண்ணலை நமக்கு போதுமான அளவு குழந்தைக்கு வந்து நம்மளால கொடுக்க முடியல, இல்ல ஒருவேளை அம்மாக்கு ஏதாவது உடம்பு முடியல, ஃபீவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தாராளமா ஃபீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அந்த குழந்தைய நம்மளோட வச்சு ஹேண்டில் பண்ணாம ஃபீட் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட நம்ம மதரோ யாராவது டேக் கேர் பண்ண இருந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா இட்ஸ் ஓகே. பட் லாங் ஸ்டாண்டிங்கா இல்ல ஒரு ஆப்ஸஸே வருது, நிப்பிள் ஆப்ஸஸ், நமக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபீட் பண்ண முடியல, அந்த

0: மாதிரியெல்லாம் இருக்கிற சமயத்தில் நம்ம ஃபார்முலா மில்க் இல்லை தேவைப்படுது. குழந்தையோட குளுக்கோஸ் லெவல் ஃபால்
1: ஃபால்
0: ஆகுது,
1: ஆகுது.
0: பேபி வந்து ரொம்ப டயர்டாகிறாங்க, மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகுது, ஐ மீன் ரொம்ப அந்த டீஹைட்ரேஷனில் போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக ஆடட் ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம். அப்போவுமே எவ்வளோ தூரம் நம்ம சக் பண்ண வைக்க முடியுமோ முடிஞ்சிட்டு
1: முடிஞ்சிட்டு
0: அது போக சப்ளிமெண்ட்டாக நம்ம ஃபார்முலா மில்க் கொடுத்துக்கலாம்.
1: ஓகேங்க மேம். ஓகே, ஸோ எவ்வளவு நேரம் நம்ம பெஸ்ட் ஃபீட் பண்ணணும் மேம்?
0: இவ்வளவு நேரம்தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறதுக்குன்னு இல்லை. ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு லாச்சிங் ஆரம்பிச்சதுன்னா அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி போத் பிரெஸ்ட், ஆக்சுவலாக ரெண்டு பிரெஸ்ட்டுமே நமக்கு அந்த ஹெவினஸ் போகிற வரைக்கும், அது வந்து ஃப்ரீ ஆகிற வரைக்கும் அந்த மில்க் எல்லாம் வந்து பேபி வந்து அடிக்குவேட்டாக
1: குடிச்சேன்.
0: குடிச்சிருக்காங்கன்றது அனலைஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து
1: பிரெஸ்ட் ஃபீட்
0: கொடுத்து
1: பண்ணலாம்.
0: பண்ணிக்கலாம். இவ்வளோ டைம் தான், இவ்வளோ நேரம் கட்டாயம் குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு டைம் பேபின்னு ரொம்ப நேரம் குடிக்கலாம், ஒரு டைம் ஷார்ட் டைமில் இருக்கலாம். பட் மேக் ஷுர் அடிக்குவேட்டாக நம்ம வந்து ஃபீட்
1: ஃபீட்
0: பண்ணுறோம்ன்றது
1: பண்ணுறவங்க.
0: மட்டும் பார்த்துக்கிட்டா.
1: ஓகே ஓகே மேம். ஸோ ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் இனி நமக்கு பேசுறதுக்கு இருக்கு. ஸோ நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரச்சை வானம் வெளிமினல். ஸ்டே டியூன்ட், இது FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். ஸோ இந்த சூப்பரான ஈவினிங்கில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம் வெள்ளி மின்னல். ஸோ நிகழ்ச்சியில் நேயர்கள் நிறைய விஷயங்களை இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி நம்ம கூட மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே ஆர் சந்திரபிரியா அவங்க கிட்ட தாய்ப்பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானது, அது எப்படியெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த மதர் எப்படி வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஸோ இது ஏன் இந்த வாரத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். மேம், இப்போ முன்னாடியே சொல்லும்போது இப்போ நம்ம ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தபோது மதர் அப்படிங்கிறத அந்த கான்செப்டில் மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த ஒரு ஆஃப்டர் பேபி, இந்த பிரெஸ்ட் ஃபீடிங், இந்த ஒரு பயணத்தில் அந்த ஒரு தகப்பனும் அந்த ஃபேமிலியுடைய சப்போர்ட் வந்து எவ்வளோ முக்கியம் மேம்?
1: ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ஏன்னா ஆக்சுவலாக ஒரு நாள் நம்ம வந்து தூக்கம் கெட்டாலே அடுத்து எப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து தூங்க போவோம், எப்போ நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னு நம்ம நேச்சுரலாக ஹியூமனோட டெண்டன்சி அதுதான். அப்போது இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் எவ்ரி ஹாஃப் அன் அவர் எப்போ அந்த குழந்தை 8 மணி நேரம் தூக்கத்துக்கு பழகுதோ அப்போ தான் இந்த அம்மாவும் 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்க முடியும். அது வரைக்கும் ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு தான். அவங்களும் சின்ன வயசு பொண்ணாக தான் இருப்பாங்க, அதை ஹேண்டில் பண்ணுற பக்குவமும் இருக்காது. போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன்னே இதில் வந்து, ஏன்னா 1000 விஷயங்கள் பண்ணணும் போல இருக்கும், பட் இயலாமை முடியாது, டயர்ட்னஸ்ஸு, ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாதனால ஏதோ அப்படியே ஒரு கிடினஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். இந்த போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் எல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ண இதை டெஃபினட்டாக அந்த ஹஸ்பண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஃபேமிலியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்களுக்கு ஒவ்வொரு தாட்டி ஃபீடிங்க்கு அப்பவும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவங்களும் ஹெல்ப் பண்ணி கொடுத்து, அந்த தூக்கம் இல்லாததுனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறதுல எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு, என் ஒய்ஃப் இப்படி இல்லை, ஏன் இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவம்
0: மாமியாராகட்டும் எதுக்காக சொல்றாங்கன்னு புரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தை தூங்கும் போது நீயும் தூங்கிருன்னு சொல்லுவாங்க. அது வந்து தூங்கவே முடியாது ஆக்சுவலா அந்த டைம்ல. அப்பதான் நமக்கு வந்து வேற ஏதாவது தாட் வரும், இல்லைன்னா நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உட்கார்ந்துட்டே இருந்தானா அந்த பெயின் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதற்கு ஏதாவது ஒரு
1: முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெஸ்ட், அவங்களுக்கு எப்பெல்லாம் அந்த டைம் கேப் கிடைக்குதோ அந்த ஒரு நாப், ஷார்ட் நாப் எடுத்துக்கிட்டா கூட அவங்க பாடி கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் ஒர்க் ரெஃப்ரெஷ் ஆகும், ரெஃப்ரெஷ் ஆகும்.
0: இப்போ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி சொல்லும்போது நிறைய மித்ஸ் இருக்குங்க மேடம், ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மித்ஸ் என்ன, அதில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குங்க மேம்?
1: ஓகே, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணால், இல்லை ஒல்லியாக இருக்க பொண்ணுங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இன்னும் உடம்பு குறைஞ்சி போயிடுமா, குண்டாக இருக்கிறவங்க இன்னும் மறுபடியும் உடம்பு வந்துடுமா, அப்புறம் பத்தியமாக தான் சாப்பிடணுமா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு, உடம்பு வரும் போகும் அதெல்லாம் கிடையவே கிடையாது, பெயின்ஃபுல் இல்லை. அதே மாதிரி ஃபீவராக இருக்கும்போது ஃபீட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வேறு என்ன தொந்தரவு வந்தாலும், காய்ச்சலோ இல்லை எந்த பெயினோ ஒரு தலைவலி எது வந்தாலும் வேற எந்த மாத்திரையும் போட்டக்கூடாதுன்னு அவங்கள பயமுறுத்துறதாகட்டும், இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான்.
0: ஓகே மேம், ஸோ இது மாதிரி மித்ஸ் எல்லாம் வந்து கிடையாது, எதுவாக கிடையாது. ஒரு டாக்டர் ஏதாவது நமக்கு பிரச்சனைனா எப்போ ஒரு கன்சல்டன்ட் வந்து இல்லை இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற

0: இட்ஸ் நாட் ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
1: மணி நேரத்துல மறுபடியும் ஃபீட் பண்ணும், நான் 2 மணிக்கு பால் கொடுத்தேன் மறுபடியும்
0: அந்த டவுட் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சில பேர் எல்லாம் வந்து அலாம் வச்சிருப்பாங்க,
1: கிடையாது
0: அந்த அது எவ்வளவு
1: பேபி டிமாண்ட்ஸ் அந்த மாதிரி தானே ஒழிய இத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து கொடுக்கணும்னு இல்லை. பட் அதுக்காக லாங் டைம் 6 மணி நேரம் பிறந்த குழந்தை ஒரு 6 மணி நேரம் தூங்குறாங்கன்னு நினைச்சிட்டு விட வேண்டாம். மேக் ஷுர் ஆனா இவ்வளவு அவர்ஸ்ல இவ்வளவு கேப்ல நான் கொடுக்கணும்னு எந்த டைம் இன்டர்வல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. அதெல்லாம் ஒரு மித்து தான்.
0: ஓகே ஓகே மேம், ஸோ சூப்பராக சொன்னீங்க. இப்போ நம்ம புதிய மம்மிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், புதிய அம்மாக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கில் வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், இல்லை இது உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும், இல்லை ஒரு எந்த ஒரு மெடிடேஷன் எந்த மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க மேம்?
1: ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்து நம்ம ஹைட்ரேட் பண்ண பண்ணவே ஃபீடிங் வந்து டெஃபினட்டாக போதுமான அளவு இருக்கும். அதே மாதிரி நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறத நம்ம புரிஞ்சிட்டு ப்ரிப்பேர்டாக, ஈவன் நம்ம ஒரு 9th மந்த் போ

0: தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்து நம்ம ஹைட்ரேட் பண்ண பண்ணவே ஃபீடிங் வந்து டெஃபினட்டாக போதுமான அளவு இருக்கும். அதே மாதிரி நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறத நம்ம புரிஞ்சிட்டு ப்ரிப்பேர்டாக, ஈவன் நம்ம ஒரு 9th month போகும்போதே ஒரு நிப்பிள் இன்வெர்ட்டடாக இருக்கா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு மென்டலியும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே அப்படிங்கிறத அதை ஒரு ஜாய்ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு போயிட்டோம்னா அவங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியாது. இல்லை அதை ஒரு சிரமமாக நினைக்கும் போது பிள்ளைங்களும் பாவம், இப்போ யங் கேர்ள்ஸாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாததுனால வருத்தப்படுற மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக பண்ணும்.
1: ஓகே ஓகே மேம். ஸோ எவ்வளவு நாள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாங்க மேம்? 1 year 2 year அந்த ஒரு சில பேர் சொல்லுவோம், அதுலேயும் ஒரு மித் இருக்குது, பையன் குழந்தைன்னா இது போதும், பொண்ணு குழந்தைன்னா அதிகமாக அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க.
0: அப்படி எல்லாம் கிடையாது. 6 months கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான், வேற எந்த இதுவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தண்ணி கூட கிடையாது. அதுக்கப்புறம் 1 to 2 years யூஸ்வலாக நம்ம வீன் ஆஃப் பண்ணக்கூடிய டைம் தான். அதுக்கு மேலே ஆக்சுவலி கவுஸ் மில்க்கு இதெல்லாம் விட நமக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ அது ஹார்மோன் சேஞ்சஸும் ஆகும்போது நம்ம வந்து ரொம்ப வருஷ கணக்காக கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. மினிமம் 1 to 2 years பொதுவாகவே கண்டினியூ பண்ணது.
1: ஓகே மேம். சப்போஸ் இப்போ இந்த ஒர்க்கிங் மாம்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பிரஸ்ட் மில்க் இல்லாமல் காலையிலையும் நைட்டும் மட்டும் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க, அது எந்த அளவுக்கு ஓகே? இந்த 6 months அப்புறம் நான் சொல்கிறேன்
0: சிச்சுவேஷன் தான். வேற ஒன்று 6 months அப்புறம் நம்ம வேற ஆடட் ஃபுட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ மற்ற ஆகாரங்களும் நம்ம கொடுக்கும்போது அதுவே போதுமான, எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க பிரஸ்ட் மில்க்கு கொடுத்துக்கலாம். அது போக அதுக்கப்புறம் அவங்க சப்ளிமெண்ட்ஸ் சேர்த்துக்கிறது பற்றி தப்பு கிடையாது.
1: ஓகே மேம். ஓகே. ஸோ தொடர்ந்து இனி நம்ம பேசலாம் நம்ம நிகழ்ச்சியில். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். ஸோ நேயர்கள் இன்னைக்கு வந்து உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி டாக்டர் கே ஆர் சந்திரபிரியா அவங்க கூட நிறைய விஷயங்களை நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களே, தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே ஆர் சந்திரபிரியா அவங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். மேக்சிமம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க அந்த டைமில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்க மேம்? நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க?
1: ஓகே, டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக குழந்தைக்கு பாட்டில் கொடுத்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நைட் எந்திரிச்சு கொடுக்குறக்கு கஷ்டமாக இருக்குன்னு நைட் ஃபீட்ஸை ஸ்கிப் பண்ண வேண்டாம். அப்புறம் ஒரு ஏதாவது மார்பகத்தில் வலி இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஆரம்பத்திலே கவனிச்சுட்டு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வந்து மறுபடியும் கட்டியாக மாதிரி சீ பிடிச்சி அதை மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பொசிஷனுக்கெல்லாம் போக, அதை ஈஸி தான் சரியாயிடும் சரியாயிடும்னு விடாமல்.
0: அது வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும்னே சில விஷயங்களை வந்து நம்ம
1: அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. அதெல்லாம் என்னன்றதை என்ஷோர் பண்ணிக்கணும். அதே மாதிரி கஃபைன், ஆல்கஹால் ரிச் ஃபுட்ஸு, இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சிவியர் டயட்டிங், வெயிட் கெயின் ஆகிடுச்சுன்னு அந்த ஃபீடிங் டைமில் ரொம்ப டயட்டு பார்த்துட்டு வெயிட் லாஸுக்காக ட்ரை பண்ணி டயட்டிங் எல்லாம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை.
0: ஓகே மேம், அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வரைக்கும் நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாமல் நேச்சுரலாக நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருந்தால் நல்லது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு இந்த டவுட்டும் இருந்துச்சு, பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் வெயிட் போடுறது அப்படிங்கிறது ஒரு
1: நடக்கும். ஏன்னா நம்ம நிறைய கலோரிஸ் எடுக்கிறோம், ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, இதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் இருக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் பிரஸ்ட் ஃபீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம லாக்டேஷன் அப்போ அதை பற்றி பெருசாக யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நம்ம கொடுக்குற அந்த டைம் 1 இயரோ 2 இயர்ஸோ மேக்ஸிமம் அப்போ அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்காம குழந்தையோட நலத்துக்காக நம்ம
0: சொன்னீங்க. இந்த உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி அனைத்து அம்மாக்களுக்கும் உங்களுடைய சிறப்பான ஒரு மெசேஜ் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்?
1: ஹாப்பி பேரண்டிங், சந்தோஷமா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்க. நம்ம இந்த குழந்தைங்களை வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாகவோ, அவங்களுக்கு லைஃப் லாங் நம்ம அவங்க கூட இருந்து ஒரு கெடயமாக காப்பாற்றுற மாதிரியான முக்கியமான விஷயம் இந்த தாய்ப்பால். ஸோ அதை வந்து நம்பிக்கையோடவும் சந்தோஷமோடவும் கொடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்க வேண்டியது ஒரு அம்மாவோட கடமை.
0: ஓகே மேம், ஸோ இந்த உங்களுடைய பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ நிறைய விஷயங்கள், இந்த உலக தாய்ப்பால் வாரம் அப்படிங்கிறது ஏன் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே கேட்டிருந்தோம். ஸோ ஏன் அப்படிங்கிறப்போ அந்த குழந்தையினுடைய நல்ல ஒரு ஹெல்த், ஸோ இது ஒரு ரிமைண்டர் மாதிரி, வருஷம் வருஷம் இதை பண்ணும்போது ஒரு ரிமைண்டர் மாதிரி அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்.

0: எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் மேம்.
1: நன்றி, தேங்க்யூ.
0: ஓகே, ஸோ இன்னைக்கு நேயர்கள் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட டாக்டர் கேஆர் சந்திரபிரியா நிறைய விஷயங்களை சொன்னாங்க. தாய்ப்பால் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு வாரமே வந்து உலகம் முழுவதாக இந்த தினத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன. ஸோ ஒரு குழந்தையினுடைய எதிர்ப்பு சக்தி வந்து எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஸோ மதருக்கு வந்து அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே ஆர் சந்திரபிரியா அவங்க கூட நம்ம இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேர்களே, இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: வேர்விட்ட 60-90 நாட்கள் உள்ள குச்சிகள் நடவு வயல்ல நடவு செய்யறதுக்கு பயன்படுத்தணும்.
0: காக்கடா சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 奏鸣。
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம தரிசிக்க போகும் கோயில் சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவில். 1677 ஆண்டு சாம்ராட் சிவாஜி மன்னன் அவர்கள் வருகை தந்து அன்னை காளிகாம்பாளை தரிசித்து வழிபட்டார் என்றால் இந்த தகவல் உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். சரி, கோயிலுக்கு போவோமா? ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் ஆலயம் எங்க இருக்கு? சுமார் 400 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோவில் மிக மிக நெரிசலான குறுகலான பிராட்வேயின் மண்ணடியில் உள்ள தம்புச்செட்டி தெருவில் இக்கோவில் அமைந்துள்ளது. ஒரு வாசல் அர்மீனியன் தெருவிலும் ஒரு வாசல் தம்புச்செட்டி தெருவிலும் அமைந்துள்ளது. ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் ஆலயத்தின் தலபுராணம் வந்து இப்படி சொல்லுது. முன்பு இந்த அம்மன் கடற்கரை ஓரமாக இருந்ததாகவும் அனைவராலும் வழிபடப்பட்டு வந்ததாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு 1640 ஆண்டுக்கு பிறகு இத்திருக்கோயில் இப்போது உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை, அதாவது கோட்டை கொத்தளம்னு சொல்றோமே, அந்த கோட்டையின் உட்புறம் திருக்கோவில் அமைந்திருந்ததாம். பின்பு ஆங்கிலேய வணிகர்கள் வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில் இத்திருக்கோவில் இப்பொழுது இருக்கும் தம்புச்செட்டி தெருவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாம். சுமார் 1800 ஆண்டு வாக்கில்தான் இந்த கோயில் இங்கு வந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். பழங்காலத்தில் மீனவர்களும் மற்றவர்களும் அம்மனுக்கு செந்தூரம் சாத்தி சென்னியம்மன் என்று பெயரிட்டு இவளை வழிபட்டனராம். இவள் நெய்தல் நில காமாட்சி என்றும் அழைக்கப்படுகிறாள். சரி, கோயிலுக்குள் செல்வோமா? மேற்கு நோக்கி அமைந்துள்ள கருவறையில் அமர்ந்த கோலத்தில் 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன் தன் திவ்ய ஸ்வரூபத்தில் காருண்யமான ஒளியை நம்மீது பரவச் செய்கிறாள் அம்பாள்.

வலது மேற்கையில் அங்குசமும், இடது மேற்கையில் பாசம், வலது கீழ்கையில் தாமரை புஷ்பம், இடது கீழ்கை வரத ஹஸ்தத்துடனும், இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டபடி திவ்யமான கோலத்தில் காட்சி தருகிறாள். காமாட்சி ஸ்வரூபிணியான காளிகாம்பாள் இத்திருக்கோயிலில் சாந்த ஸ்வரூபமாக காட்சியளிக்கிறாள். இத்திருக்கோவிலின் கொடிமர ஸ்தாபித பணியின் போது 1800 சேர்ந்த முத்திரை காசு கிடைக்க பெற்றதாம். அதில் இந்த காளிகாம்பாள் ஆலயத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இத்திருக்கோவிலில் அம்மன் எழுந்தருளியுள்ள ஆண்டு 1800 என்று சொல்கிறார்கள். சரி, மூலவரின் உட்பிரகாரத்தை மேற்கிற்கு போவோம். அங்கே உற்சவர் மண்டபம் உள்ளது. அதில் அம்பாள் பெரிய நாயகி.

மகா தேஜசுடன் காட்சியளிக்கிறாள். அவளின் இருபுறமும் மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் வெண்சாமரத்தை ஏந்தியபடி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். அம்பாளின் முன்னிலையில் திருமகளும் கலைமகளும் சச்சாமர ரமாவாணி ஸ்வயதர்ஷினி சேவிதா என்ற லலிதா சகஸ்ரநாமத்தில் கூறப்பட்டுள்ளதைப் போல் காட்சியளிக்கின்றனர்.

0: இந்த பெரிய நாயகி அம்பாளே உற்சவர் மூர்த்தியாகி திருவீதி வலம் வருகிறாள். சிறிய நாயகி கோயில் பிரகார மண்டபத்துக்குள்ளேயே பிரதட்சிணம் வருகிறாள். இம்மண்டபத்திற்கு கிழக்கே கருவறை, மகாமண்டபம், விமானம், கிழக்கு முகமான ராஜகோபுரம் என்று தென்னாட்டு கோவில் பாணியில் கட்டப்பட்டுள்ளதை காண முடிகிறது. அம்பாள் சன்னதிக்கு எதிரே திரிசூலம், துவஜஸ்தம்பமும் உள்ளன. கோஷ்டத்தில் விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், வீரபத்ர மாகாளி, மகாவிஷ்ணு, இன்னும் திருச்சுற்றில் துர்கை, நடராஜர், இன்னும் பிற சன்னதிகளை தரிசிக்க முடிகிறது. சரி, திருக்கோவிலின் சிறப்பை பார்ப்போம். உற்சவர் பெரியநாயகி சன்னதி தனி கோவிலை போல் அமைந்துள்ளது. கருவறையில் அம்மனுக்கு வலப்புறத்தில் கமடேஸ்வரர் சன்னதி உள்ளது. சுதை வேலைப்பாடுகளுடன் கூடிய பிரத்யங்கரா தேவியின் திருவுருவம் வெளிப்பிரகாரத்தில் உள்ளது. இத்திருக்கோவிலின் சிறப்பே கருவறையில் ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்டுள்ளது என சொல்கின்றனர். சரி, இன்னொரு சிறப்பு இத்திருக்கோவிலுக்கு உள்ளது, என்னவென்று பார்ப்போமா? இன்னித்தேர் என்று சொல்கின்றனர். அதாவது வெண்கல குடை உடைய இனிய ஒலி எழுப்பும் காளிகாம்பாளின் திருத்தேர் ரொம்ப சிறப்பு. அதில் காளிகாம்பாள் உலா வருவது அவ்வளவு அழகாக இருக்கும் என்று தலபுராணம் சொல்கிறது. 1952 உள்ளம் உருகுதையா என்ற பாடலை எழுதிய ஆண்டவன் பிச்சை அவர்கள் இத்திருக்கோவிலில் அமர்ந்துதான் இந்த பாடலை இயற்றினார் என்று அத்திருக்கோவில் சுவற்றில் எழுதப்பட்டுள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் முன்பு தம்புச்செட்டி தெருவில் வசித்த போது அடிக்கடி இக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வாராம். 1677 சாம்ராட் சிவாஜி மன்னன் வருகை தந்து அன்னையை வழிபட்டார் என்ற தகவல் வெளிச்சுற்றின் சுவற்றில் கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது. எந்நேரமும் போக்குவரத்து சத்தமும் மக்களின் சத்தமும் நிறைந்த நெரிசலான ஒரு வியாபார பகுதியான தெருவில் குடிகொண்டுள்ள அம்மனின் தெய்வீக உருவம் காண்போரை வசியப்படுத்துகிறது. அவளும் விடாது தன்னை பிடித்துக் கொள்ளும் பக்தர்களுக்கு அருள் மாறி பொழிகிறாள். இத்திருக்கோவிலில் அம்மனுக்கு முன்பாக அனைவரையும் அமரச் செய்துதான் தரிசனம் செய்விக்கிறார்கள். கண்களில் நீர் வழிய நம் கவலைகளை அவளிடம் ஒப்படைத்து நிறைந்த மனதோடு ஆலயத்தை விட்டு வெளியே வந்து ஜனத்திரளில் கலக்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தலம் வலம். வழங்கினார்.

இனி கேட்கலாம் இன்றைய வானிலை அறிக்கை. சென்னை மெட்ரோலிருந்து வந்துள்ள தகவலின்படி, கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் பதிவாகியுள்ளது.

ஒலித்த பாடல் நாடகமே உலகம் திரைப்படத்திற்காக வி குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மரக்கடை மில் ரோடு, ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், டவுன் ஹால், குனியமுத்தூர், உக்கடம், சாய்பாபா காலனி, காந்திபுரம், ஜிடி நாயுடு மேம்பாலம், குமாரசாமி லேக், ஆர்எஸ்புரம், மேட்டுப்பாளையம் ரோடு, கோயம்புத்தூர் நார்த் ஸ்டேஷன், இங்கெல்லாமே டிராஃபிக் அதிகமாக இருக்குது.

0: அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாட. உன் வாய்மொழி உண்மை, என் தாய்மொழி இல்லை. உன் வாய்மொழி உண்மை, என் தாய்மொழி இல்லை.
1: உயர்ந்தவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் சங்கர் கணேஷ் இசையில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது.

தாயில்லாமல் நான் இல்லை திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடிய இந்த பாடலுடன் பூச்செண்டு நிறைவு பெறுகிறது. நேர்களே, இன்று மாலை 6:40 டீ கடை நிகழ்ச்சியில் நெசவையே தன்னோட வாழ்க்கையாக கொண்டிருக்க நம்மளோட நெசவாளர்களை சிறப்பிப்பதற்காக நெசவே வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நெசவாளர்கள் எல்லாருமே கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். இன்று 9:15 நட்சத்திர மயிலிறகில் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி இடம்பெறுகிறார். நாளை நண்பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது இடம்பெறும். நாளை மாலை 5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி இயற்கை மருத்துவத்தின் சிகிச்சை முறைகள் மற்றும் நன்மைகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் டாக்டர் பத்மஸ்ரீ முத்துகிருஷ்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநிலச் செய்திகள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நெசவாளர் குடும்பமும் தங்கள் கைகளாலே தங்கள் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தறிகளிலே நெசவு செய்கிறார்கள். புதிய புதிய வகைகளில் நெய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன இல்லை. மேலும் நீங்களும் கூட இந்த முறையிலே ஒரு கைத்தறி வகையை பயன்படுத்தி GRWM வீடியோவை உருவாக்கி கண்டிப்பாக உலகின் முன்பாக உங்கள் கருத்தை முன்வைக்கலாமே. கைத்தறி விஷயத்தில் கருத்தூக்கம் அளிக்கலாமே. நம்முடைய பணி பாரதத்தை தற்சார்பு உடையதாக ஆக்குதல். அது வாயிலாக நமது இந்த சின்ன சின்ன ஏழை குடும்பங்களையும் கூட பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய செய்தல். வாருங்கள், நாமே கூட கைத்தறி ஆடைகள் சிலவற்றையாவது வாங்குவோமே. இதனை அனைத்து இடங்களிலும் பரப்புரை செய்வோம். இதன் வாயிலாக நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறமைகள் பற்றி உலகம் தெரிந்து கொள்ளட்டும். கைத்தறி நாள் நல்வாழ்த்துக்கள்.
0: பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 ஆண்டு 135 ஆக இருந்த ரயில் விபத்துகளின்

0: எண்ணிக்கை தற்போது இரண்டாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 5,41,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தாவேக்கா அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கியபோது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குநர் திரு எம் சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து ஒரு வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறதில்ல. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா்.

0: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வாரவிழா ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை ஒட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 6:41 எஃப்எம் ரெயின்போ 103 இது டீ கடை. டீ கடையில இன்னைக்கு உங்களோட பேசுறதுக்கு நான் ஆர்ஜி மஞ்சு.
2: ஆர்ஜி பௌசியா. எஸ், இன்னைக்கு டீ கடையில என்ன ஸ்பெஷல்?
1: டீ கடையில வந்துட்டு இன்னைக்கு தேசிய கைத்தறி தினம் இல்லையா, அதனால நெசவே வாழ்வு அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையே இந்த நெசவுக்காக அர்ப்பணிச்சு நம்மளோட நெசவாளர்கள் கூட பேச போறோம். அதுதான் இன்னைக்கு டாபிக் நம்ம எடுத்திருக்கோம்.
2: ஓகே, சூப்பர். முதல்
1: காலர் வந்துட்டாரு, பார்க்கலாம். வணக்கம். ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஓகே, வந்தோன்னா அவரு கிளம்பிட்டாரு.
2: ஓகே, இன்னைக்கு நேஷனல் ஹேண்ட்லூம் டே, அதாவது தேசிய கைத்தறி தினம். ஒரு ஆண்டும் August 7 வந்து இந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. நெசவு அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறக்காக.
1: எப்பவுமே எப்படி சொல்லுவாங்கன்னா, உணவு உடை உறைவிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம உணவு வந்து தவிர்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்ம உடுத்துற உடைதான் இல்லையா, அதை வந்து நெஞ்சு தர அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு வழிபடக்கூடிய ஒருத்தங்களா தான் இருக்காங்க. இன்னொரு நேயர் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம்.
2: ஓகே, அவருடைய லைனும் கட் ஆயிடுச்சு. அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம், டீ கடை, யார் பேசுறீங்க?
1: வணக்கம். வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா?
3: வணக்கம்.

0: மேடம்.
1: உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
0: சரிங்க மேடம், சரிங்க
1: எங்கிருந்து
0: மேடம்.
1: பேசுறீங்க நீங்க?
0: நாங்க பொள்ளாச்சிக்கு பக்கம் தஞ்சம்பேட்டையிலிருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க மேடம்.
1: ஓகே, நெசவுதான் உங்களோட தொழிலுங்களா?
0: ஆமாங்க மேடம்.
1: ஓகே, எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க நெசவு?
0: 45 வருஷமா செய்யறோங்க. எங்க முன்னோர்கள் எல்லாம் கூட இதே தொழில் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க.
1: ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. என்னெல்லாம் நெசவு பண்றீங்க நீங்க?
0: பட்டுங்க மேடம்.
2: பட்டு இல்லைங்களா?
1: பட்டுங்களா?

0: ஆமாங்க.
1: பட்டு வேஷ்டி எங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க?
0: அப்படியே ஓரளவுக்கு மேடம், என்னன்னா எங்களோட இது கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு பாரம்பரியமாக நெசவு தொழில் தான் வாழ்வு. உயிர் வாழ உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது முக்கியம். ஆதி மனிதர்கள் ஆடை கைத்தறி நெசவுதான் தந்தது. மென்மையானவர்கள் ஆனால் மேன்மை அடைய முடியவில்லை என்றாலும் அன்பானவர்கள் சிறிய லெவல்ல சொல்ல முடியாத அளவுக்கு எங்க தொழிலுங்க ஒரு சுமாரத்தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க மேடம்.
1: நல்லா சீக்கிரமாவே இந்த நிலைமை எல்லாம் மாறி உங்க தொழில் வந்து ரொம்ப நல்லா வர்றதுக்கு ஆகாஷ்வாணியோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: ஓகே, ஸோ நம்மளுடைய நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரம், இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நெசவாளர்களுடைய அர்ப்பணிப்பு. வணக்கம், யார் பேசுறீங்க? அர்ப்பணிப்பு நினைவுபடுத்துறதுதான் இந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த காலர் யாராவது வந்திருக்காங்களான்னு பாத்திரலாமா?
1: ஒரே நிமிஷம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: சண்முகசுந்தரம்
1: சொல்லுங்க. எவ்வளவு வருஷமா இந்த
2: நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஆமாங்க, நானும் 50 வருஷமா நெசவு தொழில் பண்றேன்.
2: அரை நூற்றாண்டு கடந்துட்டீங்க இல்லையா?
3: ஆமா, 50 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன்.
2: சரிங்க, நீங்க மட்டும் பண்றீங்களா இல்ல எல்லா ஃபேமிலியா எல்லாரும் இதே தொழில் தான் பண்றீங்களா?
3: இல்ல மேம், நான் எல்லாருமே இந்த வேலை பண்ணிட்டு இருக்கறோம்ங்க.
2: சரி சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு.
3: தேங்க்யூ.
2: ஓகே, ஸோ நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம் வணக்கம், டீ கடை யார் பேசுறீங்க? வணக்கம்
1: வணக்கம்
4: வணக்கங்க.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: பாலக்காடு சித்தூர்ல இருந்து பேசுறேங்க, கேரளா.
1: சித்தூர்ல
2: இருந்து யார் பேசுறீங்க?
4: நாகராஜ்.
2: நீங்க நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா?
4: ஆமாங்க, கைத்தறி நெசவு தான்.
2: சரிங்க, எத்தனை வருஷமா பண்றீங்க?
4: கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறேங்க.
2: ஹாஃப் செஞ்சுரிய வந்து நெருங்கி இருக்கிறீங்க.
1: நீங்க கேரளா அப்படிங்கும் போது இப்போ முண்டு வேஷ்டி அந்த மாதிரி தான் நிறைய நெசவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லீங்களா?
4: அடுத்த
1: இந்த மாசமே ஓணம் வேற வரப்போது, உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குங்க?
4: பரவாயில்லைங்க, இது இப்ப ஒரு நேரம் சொன்னாருங்க, அந்த மாதிரிதான் நம்ம தொழிலும் அப்படியே போயிட்டே இருக்குங்க.
2: சரி சரிங்க, சோ ஓணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருப்பீங்க இல்லையா?
4: ஆமாங்க, இப்ப ஓண பண்டிகை வருதுல்ல, அதுக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கிறோம் தொழில்ல.
2: சரி சரிங்க, நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா எதுல நீங்க ஸ்பெஷல்? உங்களுடைய ஸ்பெஷலான ஒரு இந்த தறியில எனக்கு இது நான் இது என்னோட ஸ்பெஷல்னா எதை சொல்வீங்க?
1: நீங்க செய்யற தறியில வந்து நீங்க ஏதோ ஒரு டிசைனோ இல்லனா எது வந்து நீங்க ரொம்ப ஸ்பெஷல், உங்களோட ஸ்பெஷல் அப்படினு சொல்லி எதுன்னு சொல்லி கேக்குறாங்க.
4: ஸ்பெஷலும் போது நம்ம பாரம்பரியமான தொழில் அது, நம்ம பசங்க இதெல்லாம் தலைமுறை தலைமுறையா வந்ததுங்க. இப்போ
1: ஓகே,
4: இது இப்ப வந்து அந்த நெசவு தொழில் கொஞ்சம் கம்மி ஆயிட்டு வருதுங்க. ஏன்னா நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த கைத்தறியோட இது அவங்களுக்கு தெரியுறதுன்னா நாங்க சொல்லி கொடுக்கறோம்.
1: அருமை வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
4: ஆமாங்க, ஏன்னா அதுல வந்து முன்னேற்ற முடியலைங்க. முடியறதில்ல, என்னன்னு தெரியலீங்க. ஆனா முன்னேற்றம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இங்க வருங்காலத்துல வந்து பசங்க அந்த தொழிலுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்குங்க இப்போ.
1: சரிங்க சரிங்க, தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம டீ கடையில் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நெசவே வாழ்வு அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையை வந்து நெசவுக்காக அர்ப்பணிச்ச நம்ம நெசவாளர்களுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு

0: அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஓகே, இன்னைக்கு நம்ம டீ கடையில நெசவாளர்கள் பத்தி தானே ஃபௌசி பேசிட்டு இருக்கோம். ஒரு லைன்ல இருக்காங்க
2: அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கோம்.
1: ஒரு காலர் லைன்ல வந்திருக்காங்க. வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நான் சிறுமுகை நெசவாளி ரமேஷ்ங்க.
1: ரமேஷ் சொல்லுங்க, சிறுமுகையில உங்களுக்கும் பட்டு தானா?
3: ஆ, பட்டு தாங்க.
1: சரி சரிங்க, எப்படி போயிட்டு இருக்குங்க?
3: நல்லா போயிட்டு இருக்குங்க.
1: ஓகே, என்ன வகையெல்லாம் பண்றீங்க?
3: பிரச்சனைங்க, அதனால கொஞ்சம் டல்லா தான் இருக்குதுங்க, இருந்தாலும் அளவா ஓடிட்டு இருக்குங்க.
2: சரி சரிங்க, உங்களுடைய ஸ்பெஷல் டிசைன்னா எதை சொல்லுவீங்க?
3: ஸ்பெஷல் டிசைன்னா இப்ப வந்து எலக்ட்ரானிக் ஜக்கார்டு வந்திருக்குங்க. இப்ப வந்து நம்மளுக்கு வந்து அட்டை எல்லாம் தேவையில்லை, அது நம்ம டிசைன் கம்ப்யூட்டர்ல போட்டோம்னா அதுவா நம்மளுக்கு என்ன டிசைன் பண்ணுமோ சாரிக்கு ஒரு டிசைன் போடுற மாதிரி கூட வந்திருக்குங்க.
2: இப்ப
3: நாம வந்து நெய்யறது வந்து பாரம்பரியமா அட்டையில வந்து பஞ்ச் பண்ணி வருங்க டிசைன், நம்ம கிராஃப் சீட்ல எடுப்பாங்கல்லங்க, அது பஞ்ச் பண்ணி வரும், அதுதான் நம்ம காலில் மிதிச்சு நெசவு பண்ணிட்டு இருக்கேங்க.
2: சரி சரிங்க, ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இல்லைங்களா?
1: உள்ள வரல. நெசவு இந்த கைத்தறி சாரிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கட்டுறதுக்கு வந்து அவ்வளவு சுகமா இருக்கும். நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு விசைத்தறிக்கு பதிலா வந்து இந்த கையில ஷட்டில் வச்சு பண்ற இந்த நுட்பத்துல பண்ற அந்த பாரம்பரிய நெசவு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கட்டுனா ஒரு கட்டுன மாதிரி
2: அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் சாரி சொல்லலாம், அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்னா வாரணாசியில இருக்கக்கூடிய பனாரஸ் பட்டு சொல்லலாம், மைசூர் சில்க்னே நமக்கு
1: ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தனித்தனியான,
2: தெலுங்கானா போயிட்டோம்னா போச்சப்பள்ளி அப்படின்னு நிறைய சாரீஸ் இருக்கு. அதை விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல வந்து அந்த நெசவு அதாவது கைத்தறியில பண்ணக்கூடிய அந்த ஷால், அந்த காஷ்மீருடைய ஷால்க்கே அது ஒரு தனியான ஒரு இருக்கு.
1: ஆனா ஒரு பழங்காலத்துல சொல்லுவாங்களே ஒரு தீப்பெட்டிக்குள்ள அடைக்கிற மாதிரி ஒரு சாரியே பண்ணுவாங்க மசூலி கிளாத்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப சமீபத்துல கூட ஒருத்தர் அதே மாதிரி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிருந்தாங்க
2: அப்படின்னு
1: சொல்லுவாங்க. வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்ங்க, நான் கனகராஜ் பேசுறேங்க.
1: சொல்லுங்க கனகராஜ், இன்னைக்கு கைத்தறி தினம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
4: நான் வந்துங்க எனக்கு 61 வயசு ஆச்சுங்க.
1: சரிங்க,
4: நான் வந்து 15 வயசுல இருந்து இந்த தொழில் தான் செஞ்சுருங்க.
1: ஓ சரிங்க
2: சரி சரிங்க.
4: கோவை கோவை காட்டன்.
2: ஓ கோவை காட்டன் இல்லைங்களா? சரிங்க,
4: நூல் சேலை.
2: நூல் சேலை நெய்யறீங்க?
4: பருப்பு நூல் சேலை.
2: சரி, ஒரு சேலை நெய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க?
4: ஒரு சேலை நெய்யறதுக்கு எப்படி ஒரு 1.5-2 நாள் ஆயிருங்க.
2: சரி சரிங்க, அது டிசைன் பொறுத்து இல்லீங்களா?
4: எப்படிங்க?
2: அதனுடைய டிசைன் பொறுத்துங்களா இல்ல அதுக்கான எதுனால 1 நாள் ஆயிரும் 1.5 நாள் ஆயிரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்?
1: இந்த இந்த நெசவு வந்து நீங்க எப்படி செய்யறீங்கன்றத கூட நம்ம நேயர்கள் கிட்ட நீங்க பகிர்ந்துக்கலாம். எப்படி நீங்க அதுக்கு எப்படி இந்த ஊடு பாவெல்லாம் எப்படி தயார் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கமா நீங்க பகிர்ந்துக்கலாம்.
4: அதான் நம்மளுக்கு வந்து நான் வந்து தனியார் நெசப்பேன்.
1: சரிங்க,
4: தனியார் முதலாளிக்கு அவங்க வந்து நூலு அதுக்குண்டான மூல பொருள் எல்லாம் கொடுத்துருவாங்க.
1: சரிங்க,
4: அதை நான் வாங்கிட்டு வந்து பா ஓட்டி அப்புறம் அதைய கொண்டு போய் அந்த இது முந்தானி நினைப்பாங்க, முந்திக்கு தனி கலர் போடுவாங்க.
2: ஆமாங்க,
4: அது போட்டு அப்புறம் கஞ்சி போடுறதுக்கு ஒரு பட்டறை கொடுப்போங்க.
2: சரிங்க,
4: புள்ளக்காவளைங்கிற ஊர்ல கஞ்சி ஓட கஞ்சி போட்டு கொடுக்கற ஆளுங்க இருக்காங்க. அது கஞ்சி போட்டு கொண்டு வந்து அது மடுப்பு சுத்தி அதை அச்சு அச்சு போனச்சு.
1: ரொம்ப பெரிய வேலை தானா?
2: சரிங்க, ஒரு பெரிய ஒரு process இல்லீங்களா?
4: கண்டிப்பாங்க, ஒரு 10 பேரோட
2: உழைப்பு,
4: இது கூட்டு முயற்சி.
2: கூட்டு முயற்சி, கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி கால் பண்ணி இருந்ததுக்கு. ஓகே, அடுத்த காலர் யார் எங்க இருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: கைத்தறி நெண் தட்டு

0: அதுல வந்துங்க பார்டர் கான்ட்ராஸ்ட் டிசைன் வச்சுட்டு இருக்கிறங்க.
1: சரிங்க,
0: அது வந்து ஒரு ஸ்பெஷல் டிசைன் மாதிரிங்க,
2: நீங்க
0: ரொம்ப
1: நன்றிங்க நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ நேர்கள் அதாவது இன்னைக்கு நெசவாளர்கள் எல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அடுத்த காலர்,
3: வணக்கம்.
1: உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
3: ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம்.
1: ஸ்பீக்கர்ல போட்டிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க.
3: என்ன
1: நெசவு பண்றீங்க நீங்க?
3: நாங்க வந்து பட்டு நெசவு தானங்க மேடம்.
1: பட்டு தான் இல்லீங்களா?
3: ஆமாங்க.
1: நம்ம நேர்கள் நிறைய பேர் பட்டு நெசவு தான் சொல்லிட்டு இருக்காங்க.
3: காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் மேடம், கிடைக்கலீங்க.
1: அதனால நீங்க கரெக்டா டீ கடைக்கு வந்துட்டீங்க.
3: கோயிலுக்கு போயிட்டு வந்து டக்குன்னு போடுறீங்களா? நீங்க உங்க நிகழ்ச்சி ரேடியோ போடுறீங்களா? டக்குன்னு கிடைச்சது பேசுறேங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி இல்லீங்களா? எங்களுக்கும் மகிழ்ச்சி.
3: சரிங்கம்மா, நன்றி
1: நன்றி. நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா ஃபௌசி, இந்த சேலம், ஈரோடு, கரூர் அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து நிறைய கைத்தறி நெசவு சார்ந்த இதுல. ஈவன் பவானியில பாத்தீங்கன்னா அவங்க கார்பெட் மட்டும் நெசவு
4: பண்றாங்க.
1: கம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கார்பெட்ஸ் அது வந்து நிறைய அவங்க ஜமுக்காலம் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு பிறகு தொடர்ந்து பேசலாமா?
4: ஓகே.

0: ஏழு மணி ஆறு நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 103.3 நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
1: டீ கடை. ஸோ இன்னைக்கு தேசிய கைத்தறி தினம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில நெசவாளர்கள் மற்றும்
0: ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மல்லிகண்டம் பாளையம் ஆரிச்சானி.
0: ஓகே, நீங்க என்ன நெசவு பண்றீங்க?
2: நானும் கைத்தறி நெசவு தான் பண்ணிட்டு இருக்கேங்க.
0: ஓகே, என்ன மாதிரி?
2: அனைத்து கைத்தறி நெசவாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: ஓகே, சொல்லிடுறோம். நீங்க வேஷ்டி மாதிரி பண்றீங்களா இல்ல நீங்களும் சேலை தான் நெய்றீங்களா?
2: நான் பட்டு சேலை தயார் பண்ணிட்டு இருக்கேங்க.
0: பட்டு சாரி. ஓகே ஓகே.
2: ஆமாங்க.
0: எப்படி இருக்குங்க மார்க்கெட் எல்லாம் பட்டு சாரிக்கு? இப்போ
2: மட்டுங்களா? மெட்டீரியல்ஸ் கூட அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம இது பண்ண முடியாதுங்க. பர்ச்சேஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்குங்க. அதனால மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க, வார வாரம் வருவாங்க. சேலை கொடுத்தோம்னா பணம் கொடுத்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருவாங்க.
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: வணக்கங்க.
1: அடுத்த காலர். வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ரொம்ப நலமா இருக்கிறோம். ஆனா நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஓகே, வணக்கம்.
0: வணக்கம்.
4: இரண்டு சகோதரர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
4: நான் வந்து கணேஷ் சர்மாவில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம், சொல்லுங்க.
4: நிகழ்ச்சி சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுவும் என்ன போன்ற கைத்தறி நெசவாளர்களுக்காக தனியா ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கிற சௌமியா மேடம் அவர்களுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.
4: அறிவிப்பாளர்கள் உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி, மகிழ்ச்சி. சொல்லுங்க
1: சொல்லுங்க, நீங்க எவ்வளவு வருஷமா நெசவு தொழில இருக்கீங்க, என்னென்னலாம் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி?
4: நான் வந்து ஒரு சின்ன வயசு 16 வயசுல இருந்து எனக்கு நெசவு

0: காலேஜ்ல எங்க அப்பா அம்மா பழக்கி விட்டாங்க.
1: சரிங்க.
0: இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30-35 வருஷமா நான் நெசவு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: சரி சரிங்க. எந்த மாதிரி இதெல்லாம் நெய்யறீங்க நீங்க?
0: பட்டு
1: புடவைக்குமே எவ்வளவு நாள் ஆகுங்க? ஒரு ரெண்டு நாள், ஒரு வாரம்?
0: அதாவது டிசைனை பொறுத்து இருக்குதுமா.
2: டிசைன் பொறுத்து. ஓகே.
0: ஒரு ஒரு 3000 வாட்டத்துக்குள்ள ஒரு சீலை தயாராகுதுன்னா அது வந்து ஒரு நாள் ஆகும். அதே ஒரு 5000 வாட்டம், ஒரு 6000 வாட்டம் வருது அப்படின்னா அது ரெண்டு நாள் ஆகும். நான் நெய்யர் ரகம் வந்து 4500 வாட்டம் வரும். முந்தானி, முந்தானி, பாடி புட்டால் இதெல்லாம் போடுற போடும்போது எப்படி ஆகுதுன்னா எனக்கு ரெண்டு நாளுக்கு ஒரு சீலை ஆகும். அதாவது ஒரு சீலை நெய்யணும்னா 16000 தடவை காலால மிதிச்சு கையால இழுத்தாதான் ஒரு சேரி ஆகும்.
1: எவ்வளவு பெரிய உழைப்பு இல்லையா? நிச்சயமா நம்ம எவ்வளோ அழகாக போயிட்டு நிறைய கடைகளில் நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலாம் போகும்போது என்ன சொல்லணும்னா, இந்த கலர் நல்லா இருக்கு ஆனால் எனக்கு டிசைன் பிடிக்கல, டிசைன் நல்லா இருக்கு எனக்கு கலர் பிடிக்கல, இதுலேயே இன்னொரு கலர் இதாக்குதாங்க. எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அதை மாற்றிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க எவ்வளோ உழைப்பு போடுறாங்க பார்த்தீங்களா அதுக்காக. நிச்சயமா.
2: ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு, எத்தனை தடவை நம்ம வந்து காலால் அமுத்தணும், அது கையால் இழுக்கணும் அப்படிங்கிறத. ஒரு
1: ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஃபௌசியா, காஞ்சிபுரம் போனீங்கன்னா காலாட்டிகிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா அங்கே போய் சும்மா உட்காந்து வேலை இல்லாமல் கிடையாது, காலை தறியில் அந்த இதை ஆட்டி ஆட்டி அவங்களுக்கு வந்து அது உழைப்பு, அந்த உழைப்புல தான் அவங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
2: ஓகே. ஓகே.
1: நமதி எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. வணக்கம்.
3: கைத்தறி நெசவு வந்து இப்ப ஒரு 3 வருஷமா தான்
1: பண்ணிட்டு
3: இருக்கேன். 10 வருஷமா பண்ணிட்டு
1: இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எதுல வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விசைத்தறியோட குவாலிட்டி நல்லா இருக்குமா இல்ல கைத்தறியோட குவாலிட்டி நல்லா இருக்குங்களா?
3: கைத்தறி நெசவு, கைத்தறி சீலைங்கிறது அது அதனுடைய பினிஷிங், அதாவது என்ன சொல்றதுங்க, அதனோட தரம் வந்து விசைத்தறியில வராது. ஆனா சில டிசைன்ஸ், அதாவது என்ன சொல்றதுங்க, சில இதெல்லாம் வந்து நம்ம கால ரொம்ப அந்த மிஷினே என்ன இருந்தாலும் முடியாதத வந்து விசைத்தறியில டிசைன்ஸ் கொண்டு வந்துடலாங்க. அதாவது வந்து நிறைய என்ன சொல்றதுங்க, ஜக்காடு மிஷின்ஸ் சொல்றது வந்து கைத்தறியில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மளால காலை மிதிக்க முடியாது, அதுக்கு மோட்டர் செட் பண்ணுவோம். ஆனா விசைத்தறியில வந்து அது ஆல்ரெடி மோட்டர்ல தான் ஓடிட்டு இருக்கும். அதனால அதுல வந்து 1000 ஊசி அப்படிங்கறது டிசைன்ஸ் வந்து நிறைய அகலமா பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா இப்ப வந்து விசைத்தறியில கொண்டு வந்துட்டாங்க.
1: சரிங்க. சூப்பர் சூப்பர், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க,
2: ரொம்ப நன்றிங்க.
3: வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: இன்னொரு நேயர் கூட வந்திருக்காரு. வணக்கம்.
4: வந்து
1: நன்றி.
2: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: ஓகே, வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாமா? இழையோடு இழை பின்னி கலை நயத்தோடு நெசவு செய்து மனித குலத்தின் மானம் காக்கும் நெசவாளர்களின் இதயமாக விளங்கும் கைத்தறியை கொண்டாடும் விதமாக தேசிய கைத்தறி தினத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தும் கோவை வானொலிக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுவராஜ் ரேவதி திருப்பூர்ல இருந்து. சாமிச்செட்டிப்பாளையம் இளங்கோ சொல்லியிருக்காரு, கடந்த 36 ஆண்டுகளாக நெசவு செய்கிறேன், நெசவு தான் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தந்திருக்கு, என்னோட வாழ்க்கை பயணம் இந்த வானொலியோட தொடருது அப்படின்னு.

0: சொல்லியிருக்காங்க. திருப்பூர் பாலா, பஞ்சு பொதியில் பயந்திருந்த நூலை வண்ணம் சேர்த்து வார்த்தெடுப்பான் கோலமாய் நெசவாளி அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. சோ ரமா கோடம்பாக்கம்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம வந்து நிச்சயமா உள்ளூர் தயாரிப்புகளை ஆதரிக்கணும். நம்ம அலுவலகம்லாம் செல்லும் போது பருத்தியினால் ஆன புடவை அணிஞ்சு போறது நல்ல விஷயம். நமது கலாச்சாரம், பாரம்பரியத்தை, இது எல்லாத்தையும் பறைசாற்றுவது கைத்தறிதான். அதே மாதிரி வெயிலுக்குமே அது ரொம்ப அவங்களோட குடும்பத்துக்கு, நிறைய நெசவாளர்களோட குடும்பத்துக்கு பயன் தர மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட்.
1: சோ நிறைய நேர்கள் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க. நெசவே வாழ்வு அப்படிங்கறத வந்து
0: நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம கைத்தறி தினத்துல இவ்வளவு நெசவாளர்கள் கூட, நம்மளோட நேயர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நெசவாளிகளா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு.
1: காஞ்சிபுரம் பட்டு தொடங்கி நீங்க சொன்ன மாதிரி பவானியில ஜம்மகாலம் வரைக்கும் நம்மளுடைய பெருமைதான் அப்படி
0: எல்லாமே இல்லையா. ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போறதுல இருந்து, விசேஷத்துக்கு கட்டுறதுல இருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
1: இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு நேயர்கள் கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. சோ நம்ம டாடா பை பை சொல்லி கிளம்புற நேரம் வந்தாச்சு.
0: ஆமா, ஓகே. ஆர்ஜே மஞ்சு,
1: ஆர்ஜே பௌசியா,
0: டீ கடை
1: இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
0: டீ கடை. ஓகே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளாதவரை அந்நாட்டுடனான நல்லுறவில் முன்னேற்றம் காண முடியாது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக பாகிஸ்தான் கடைபிடித்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த போதிலும் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறைக்கான மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இம்மசோதா தொடர்பான விவாதம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு

திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 முன்னர் 387 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இந்த எண்ணிக்கை 846 அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 1,39,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்ஜித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும்

0: நிறுத்தி வைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணதிலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இப்பொழுது கேட்கலாம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103.3 MHz கோயம்புத்தூர். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். முதலில் எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10-16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து ஒத்திவைக்கவும் மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார் பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இடவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யவும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளியில் நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து

ஒரு சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். ஆடிப்பட்டம் கொடி வகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலைக்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரிட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 500 கிராம் கார்பன் டைசிம் அல்லது 1 கிலோ மேங்கோசெஃப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். நேரம் 7:30.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காக்கடா மலர் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. மல்லிகை, முல்லை, ஜாதிப்பூ இது போன்ற பூக்கள் பூக்காத தருணங்கள் நிறைய இருக்கு. சில பருவ காலங்கள்ல இந்த பூக்கள் குறைவாக இருக்கும், சில சமயங்கள்ல பூக்க கூட பூக்காது. அந்த மாதிரி தருணங்கள்ல இந்த காக்கடா மலர் சாகுபடி அப்படிங்கறது உதவியா இருக்குது. இந்த காக்கடா செடியை எப்படி நம்ம சாகுபடி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறாங்க முனைவர் அ சிவசங்கரி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: காக்கடா மலர் சாகுபடி, மலர்கள்லயே நிறைய மலர்கள் இருக்கு. உதிரி மலர்கள், கொய் மலர்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான மலர்கள் இருக்கு. காக்கடா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உதிரி மலர்கள் ஆகும். ஒலியேசே குடும்பத்தை சார்ந்த பூ இது. வந்து மல்லிகை பூவிலே ஒரு வகையான மலர் ஆகும். இது வந்து தாவரவியல் பெயர் வந்து பாத்தீங்களா, ஜாஸ்மீனம் மல்டி புளோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது வந்து இந்திய மல்லிகை, குளிர்கால மல்லிகை, நட்சத்திர மல்லிகை, டவுனி மல்லிகை என்னெல்லாம் சொல்லி அழைக்கப்படுகிறது. இது வந்து இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை தலைமையிடமாக கொண்டது. இந்த காக்கடா வந்து பார்த்தோம்னா வெப்பமண்டலம், விதம் வெப்பமண்டல பகுதிகளில் காலநிலையில அதிகமாக வளரக்கூடிய ஒரு மலர் பெயர் ஆகும். இது மல்லிகை மாதிரியோ, ஜாதி மாதிரியோ, முல்லை மாதிரியோ அதிக அளவில் வந்து இது வந்து பராமரிப்பு தேவைப்படாது. இது வந்து ஒரு முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆண்டு முழுவதும் பூக்கக்கூடியது. மல்லிகை மலர்கள் எல்லாமே கோடை காலங்களில் அதிகமாக மலர்கள் கிடைக்கும். காக்கடா மலர் வந்து ஆண்டு முழுவதுமே நம்மளுக்கு பூக்கும் திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாம சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்காலத்துல அதிகமாக பூக்கும் பயிராக இது உள்ளது. இது ஒரு பல்லாண்டு தாவரமாகும். உதிரிப்பு உற்பத்திக்கு மட்டும் இல்லாம தோட்டத்துல அலங்கார எல்லைகள்ல மற்றும் அலங்கார புதர்களை உருவாக்குவதற்கும் இந்த காக்கடா மலர் வந்து பயன்படுகிறது. காக்கடா செடி வந்து ஒரு 3 மீட்டர் உயரத்துக்கு வரும். ஒரு புதர் செடி மாதிரிதான் இருக்கும். இதனுடைய பூக்கம் தன்மை பார்த்தோம்னா

மல்லிகை இனங்கள் பொதுவாக கோடை காலத்துல மார்ச் மாதத்துல அதிகமாக பூக்கும் தன்மையை கொண்டது. குளிர்காலத்துல பூக்காது. குண்டு மல்லி மார்ச் முதல் ஜூன் வரை அதிகமாக பூக்கும். இதுவே பிச்சிப்பூ வந்து ஜூலை முதல் நவம்பர் வரை அதிகமாக பூக்கும். ஆனா இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பிற்பகுதியிலிருந்து செப்டம்பர் வரை அதிகமாக பூக்கும் தன்மையை கொண்டது. இது கோடை காலத்துல பூக்கும் போது குளிர்காலத்துல அதிக அளவுல பூக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த காக்கடா மலர்கள் குளிர்ந்த வெப்பநிலைக்கு மிகவும் பொருத்தமானது. அது மட்டும் இல்லாம இந்த காக்கடா மலர்களை நம்ம ஆண்டு முழுவதுமே நம்மளால உற்பத்தியை தொடர்ந்து பராமரிக்க முடியும். காக்கடால இரண்டு ரகங்கள் உள்ளன. ஒன்னு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோவன் மார்கழி மல்லிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் 2023 தான் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பொதுவா பார்த்தோம்னா வெப்பமண்டல பகுதிக்கும் மிதவெப்ப மண்டல பகுதிக்கும் சாகுபடி செய்ய ஏற்றது. இது கவாத்து செய்வதன் மூலம் வந்து இந்த செடியை வந்து நம்ம ஒரு குத்து செடியாகவும் நம்மால பராமரிக்க முடியும். காக்கடால ரெண்டு விதமான நிறத்துல மலர்கள் உள்ளன. ஒன்னு வந்து வெள்ளை நிறத்துல மலர்கள் இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்களா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல மலரியல் துறையிலிருந்து கோவன் மார்கழி மல்லிகை அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. அதே போல கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து பாத்தீங்களா அர்கா அர்பன் அப்படின்ற ஒரு ரகத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்களா 20 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. இதுல பூக்கள் இளஞ்சிவப்பு நிறத்துல காணப்படும், சிறிதளவு நறுமணம் இருக்கும். இது வந்து வருடம் முழுவதுமே பூக்கக்கூடிய மலர்கள்ல ஒரு முக்கியமான மல்லிகை மலர்கள்ல இது ஒண்ணு. ஆனா இதுல வந்து நறுமணம் அதிகமா இருக்குது. இதே மல்லிகையிலயோ சரி ஜாதியிலயோ சரி முல்லையிலயோ நறுமணம் அதிக அளவுல காணப்படும். இது மட்டும் இல்லாம இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்த நிறுவனத்திலிருந்து IHR JM 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரகத்தையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது டவுனி மல்லிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவா இந்த காக்கடா மலர்கள் வந்து தண்டு குச்சிகள் மூலமாக தான் இனப்பெருக்கம் செய்யப்படக்கூடியது. இனப்பெருக்கத்திற்கு 10-15 சென்டிமீட்டர் நீளம் உள்ள குச்சிகளை தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த குச்சிகளை பாலித்தீன் பைகள்ல நம்ம நடவு செய்யும் போது மணல் ஊடகத்துல செங்குத்தாக நடவு செய்து பசுமை கூடாரத்துல வைக்கும் போது செடிகள் ஒரு 3 மாதத்துல நடவு செய்வதற்கு தயாராக இருக்கும். செடிகள் உற்பத்திக்கு வந்து பாலித்தீன் பைகளை தான் பொதுவா பயன்படுத்துறோம். இந்த பாலித்தீன் பைகளுடைய அளவு 10 சென்டிமீட்டர் விட்டோ இல்லைன்னா 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கும். இது பொதுவா இங்க ஊடகமாக பயன்படுத்துவதற்கு மணல் ஊடகத்துல தான் இதை பயன்படுத்தணும். வெளியில வைக்கும் போது என்னுடைய வேர்கள் வந்து அதிக அளவுல உற்பத்தி ஆகாது. அதனால நம்ம பசுமை கூடாரத்துல வைக்கும் போது நடவு செய்து 3 மாதங்கள்ல அதிக அளவுல வேர்களை உற்பத்தி செய்து செடி நடவு வயல்ல நடவு செய்வதற்கு ரெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வேர்கள் வந்து அதிக அளவு உற்பத்தி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்களா, இந்த இண்டோல் பியூட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலத்துல நனைத்து நடுவதன் மூலமும் நம்ம வேர்களுடைய எண்ணிக்கையை வந்து வேர்களுடைய உருவாவதை வந்து துரிதப்படுத்தலாம். இண்டோல் பியூட்ரிக் அமிலம் 500 ppmம் நாப்தலின் அஸ்டிக் ஆசிட் 250 ppmம் கலந்து என்னுடைய வேர்களை அடிப்பகுதியை நனைச்சிட்டு நடுவதனால பாலித்தீன் பைகளில் உள்ள ஊடகத்தில் நனவு செய்வதனால நிறைய வேர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். காக்கடா நடவு செய்வதற்கு நல்ல சரியான தருணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா ஜூன் ஜூலை மாதம் தான் சரியான தருணம். இதுக்காக என்ன பண்ணணும்னா மே மாசத்திலேயே மழைக்காலம் வருவதற்கு முன்னே நல்ல வடிகால் வசதி உள்ள நிலத்தை பயன்படுத்தி உளிக்கலப்பை விட்டு அதுக்கப்புறம் கலப்பை வட்டுக்கலப்பை அப்புறம் 5-11 கலப்பை பயன்படுத்தி 3 முறை உழவு செய்யணும். அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் பயன்படுத்தி நிலத்தை சமன் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நடவு செய்யணும். நடவு செய்வதற்கு இதனுடைய இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 மீட்டர் வரிசைக்கு வரிசை இடைவெளியும் செடிக்கு செடி 1.5 மீட்டர் இடைவெளியும் கொடுக்க வேணும். தோராயமா ஒரு ஹெக்டேருக்குன்னு பார்த்தோம்னா 4400 செடிகள் தேவைப்படும். நடவு செய்வதற்கு ஒரு சிறந்த தருணம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா மாலை நேரத்துல எல்லா செடிகளையும் நடவு செய்யணும். இங்கேயுமே வந்து பாத்தீங்களா காக்கடா நடவு செய்வதற்கு பருவகால மழையெல்லாம் பெய்யுது இல்லைங்களா, அந்த பருவங்கள்ல நடவு செய்யும் போது செடி நல்லா வேர் பிடிச்சி நடவு வயல்ல நிறைய நாளைக்கு இருக்கும். காக்கடா மலர்கள் ஒரு 10 ஆண்டு தாவரம், 10-15 ஆண்டுகள் நடவு வயல்ல இருக்கும். ஜூலை முதல் டிசம்பர் மாதத்துல எந்த நேரத்துல வேணாலும் நடவு செய்யலாம். ஆனா இந்த பருவமழை காலங்கள்ல நடவு செய்யும் போது வேர் பிடித்து
நிறைய நாட்கள் வந்து நடவு வயல்ல இருக்கும். வேர் விட்ட 60-90 நாட்கள் உள்ள குச்சிகள் எல்லாம் நடவு வயல்ல நடவு செய்யறதுக்கு பயன்படுத்தணும். நடவு செய்யும் போது இடைவெளி வந்து வரிசைக்கு வரிசை 1.5 மீட்டரும், செடிக்கு செடி 1.5

0: மீட்டர் இடைவெளியும் நடவு செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும், இட கொடுக்க வேணாம். அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு செடியும் குழியில தான் நடவு செய்யறோம். குழி அளவுன்னு பார்த்தோம்னா 45 சென்டிமீட்டர் நீள அகல ஆழ அளவுல தான் நடவு செய்யணும். குழியில வந்து பாத்தீங்களா தொழு உரம், மண்புழு உரம் இவற்றெல்லாம் கொடுக்கணும். தொழு உரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழிக்கு வந்து 2 கிலோவும் மண்புழு உரம் 500 கிராமும் கலந்து நடவு செய்யணும். நடவு செஞ்சு 10 நாட்களுக்கு பிறகு ஏதாவது செடி காஞ்சி போச்சுன்னா அந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணோம், புதிய செடிகளையும் நம்ம நடவு செய்யறதுனால என்ன ஆகலாம், செடிகளுடைய எண்ணிக்கையை ஒரு ஹெக்டேர்ல நம்ம பராமரிக்கலாம். காக்கடாவையும் நம்ம சொட்டு நீர் பாசனத்திலையும் நடவு செய்யலாம். அப்படி சொட்டு நீர் பாசனத்துல நடவு செய்யும் போது 7.5 குதிரைத்திறன் கொண்ட மோட்டாரை பயன்படுத்தி தண்ணீர் அரைச்சி 2.5 பிரதான பிளாஸ்டிக் குழாய்களில் கொண்டு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பிரதான குழாய்களிலிருந்தும் 2 இன்ச் பிளாஸ்டிக் துணை குழாய்களுடன் இணைக்க வேண்டும். துணை பிரதான குழாய்களிலிருந்து 16 மில்லிமீட்டர் பக்க குழாய்களையும் ஒவ்வொரு தாவரங்களோட ஒவ்வொரு வரிசையிலும் இயக்க வேண்டும். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்களா ஒரு பக்கவாட்டில் 4 லிட்டர் பர் அவருக்கு வரக்கூடிய வெளியேற்ற உமிழ்ப்பான்களையும் பயன்படுத்தி இந்த காய்களை அமைப்பதன் மூலமும் சொட்டு நீர் பாசனத்திலும் நம்மால காக்கடாய நடவு செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம வெஞ்சூரியன் சொல்லக்கூடிய தனி உறிஞ்ச அமைப்பு கொண்டும் நீரில் கரையக்கூடிய உரங்களை பயன்படுத்தியும் சொட்டு நீர் பாசனத்துல இணைச்சு செடிகளுக்கு உரம் அளிக்கலாம். நீரில் கரையக்கூடிய உரங்களான யூரியா, அதே போல ஃபாலிபீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 19, 19, 19 இவற்றையும் இல்லைன்னா பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 13, 45 இவற்றையும் கொண்டு கூட செடிகளுக்கு நீரில் கரையக்கூடிய உரங்களை நம்ம வந்து அளிக்கலாம். காக்கடாவில் நீரில் கரையக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை 100% இலைவழி தெளிப்பாளவும் நம்ம வந்து அளிப்பதன் மூலம் என்னுடைய மகசூலை அதிகப்படுத்தலாம்.
1: Farm to City.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to City. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: Farm to City.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: Farm to City.
1: Fresh from the field.
2: Only on FM Rainbow 103 Coimbatore.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ சிவசங்கரி அவர்கள்.
1: இலைவழி தெளிப்பாடம் அளிக்கும் போது 0.25% மட்டுமே அளிக்கணும். அதே போல இரும்பு சல்பேட்டையும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஏன்னா இதுல நிறைய நுண்ணூட்ட சத்து குறைபாடு வருவதனால இரும்பு சல்பேட்டும் நம்ம இலைவழி தெளிப்பதன் மூலமும் இதில் வரக்கூடிய நுண்ணூட்ட சத்து குறைபாட்டையும் தடுக்க முடியும். அதுபோல ஒரு செடியிலிருந்து பூக்கக்கூடிய பூக்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 300 பூக்கள் பக்கமா வரும். அதே போல பூமொட்டுகளுடைய நீளமும் வந்து இந்த இரும்பு சல்பேட் தெளிப்பதன் மூலமும் நம்மால பூக்களுடைய தரத்தினை மேம்படுத்தலாம். காக்கடா செடிக்கு அடி உரம்ன்றது மட்டும் இல்லாம மேலரும் சாதாரண முறைப்படியும் நம்ம நடவு செய்யலாம். இது வந்து நான் முதல்ல சொன்னது நீரில் கரையக்கூடிய உரங்களை வந்து யூரியா, ஃபாலிஃபீடு, பொட்டாசியம் நைட்ரேட்டு எல்லாம் அது பண்றோம். இது மட்டும் இல்லாம ஒரு செடிக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து பாத்தீங்களா 60, 120, 120 கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலை, மணி, சாம்பல் சத்த இவற்றையும் ஆண்டுக்கு பூ உற்பத்திக்கு அப்புறமேலு இது வந்து பரிந்துரைக்கப்பட்ட உர அளவாகும். இது வந்து பாத்தீங்களா சாதாரண முறைப்படி பரிந்துரைக்கப்பட்ட உர அளவுன்னு பார்த்தோம்னா செடி ஒன்றுக்கு 60, 120, 120 கிராம் செடி பூ பூத்த முடிச்ச பின்னாடி நம்ம இது வந்து செடிகளுக்கு அனுக்கிறோம். இது மட்டும் இல்லாம செடி வந்து நடவு செய்யும் போது 75% பாஸ்பரஸையும் நம்ம அடிவுரமாக சாதாரண முறைப்படி அளிக்கிறோம். மீதி உள்ள 25% பாஸ்பரஸ் மற்றும் மேலுரங்களை இதுவே வந்து சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக அளிக்கலாம். காக்கடாவில் பொதுவா பார்த்தோம்னா பூக்கிறதுக்கு முன்னாடி துத்தநாகம் 0.25%, இது மட்டும் இல்லாம மெக்னீசியம் 0.5%, இவற்றை தெளிக்கிறதுனால பூக்களுடைய விளைச்சல் வந்து அதிகமாகும். ஏன்னா இது வந்து பாத்தீங்களா அதிக அளவுல வந்து வருடம் முழுவதுமே பூக்கிறதுனால இதுல வந்து நிறைய நுண்ணூட்ட சத்து குறைபாடு காணப்படும். இரும்பு சல்பேட்டை 1 லிட்டர் தண்ணியில 5 கிராம் என்ற அளவில் மாத இடைவெளியில தெளிப்பதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்களா பச்சைய குறைபாட்டினால் வரக்கூடிய இலைகள் மஞ்சதாகுது இல்லைங்களா அதெல்லாமே தெளிப்பதன் மூலம் இந்த குறைபாட்டை தவிர்க்கலாம். இது மட்டும் இல்லாம வாராந்திர இடைவெளியில 0.25 கிராம் இரும்பு சல்பேட்டையும் இது போல ஒரு சிறிய சிட்டியை சிட்ரிக் அமிலத்தோட கலந்து இலைவெளி தெளிப்பதன் மூலமும் இதில் வரக்கூடிய மஞ்சள் நிற குறைபாட்டை நம்மால தடுக்கலாம். முக்கியமான ஒரு பின்சை நேர்த்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவாத்து செய்தல், மல்லிகை, முல்லை, ஜாதி இதெல்லாம் கவாத்து அதிக அளவுல செய்வோம். இது என்னால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பூமொட்டுகள் வந்து அதிக அளவுல உருவாகும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வழக்கமா கவாத்து செய்வதற்கு முன்னாடி நம்ம நீர்ப்பாசனத்தெல்லாம் நிப்பாட்டிடுவோம். இதே போலவே முந்தைய பருவத்தினுடைய வளர்ச்சிகளை 60 சென்டிமீட்டர் உயரம் விட்டு காய்ந்த மற்றும் நோயற்ற கிளைகளை எல்லாம் வெட்டி விடணும். வெட்டி விட்டுட்டு அதே போல அனைத்து இலைகளையும் கீழ்ப்புறத்துல இருக்க இலைகளையும் கிளைகளையும் எல்லாத்தையுமே உருவி விட்டுருணும். இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்களா செடிகள் புதிதாக வளர்வதற்கு தேவையான புதிய கிளைகளையும் இலைகளையும் இது வந்து உருவாக்கும். கவாத்து செய்வதனால என்ன ஆகும் கேட்டீங்களா தாவரத்தினுடைய ஒரு வடிவம் வந்துடும். கவாத்து செய்வதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி வருது, செடிகளுக்கு ஒரு நல்ல வடிவமைப்பு வருது. அது மட்டும் இல்லாம பூமொட்டுகள் உருவாவதற்கு தேவையான கிளைகளையும் இது உருவாக்குது கவாத்து. காக்கடா மலர்கள் குளிர்காலத்துல முக்கியமா நவம்பர் முதல் பிப்ரவரி அதிகமான பூ விளைச்சலை கொடுக்கக்கூடியது. அதனால காக்கடாவை செப்டம்பர்ல பார்த்து செஞ்சோம்னா தரைமட்டத்திலிருந்து 60 சென்டிமீட்டர் உயரத்துல கத்தரிச்சோம்னா நல்லது. செப்டம்பர்ல கவாத்து செஞ்சோம்னா குளிர்காலத்துல நவம்பர் பிப்ரவரி மாதத்துல அதிக

0: அளவு ஒரு செடிக்கு வந்து பாத்தீங்களா ஒரு 800 கிராம் பக்கமா பூவை உற்பத்தி செய்யும். மற்ற மல்லிகை மாதிரியோ இல்ல ஜாதி மாதிரியோ இல்ல முல்லை மாதிரியோ அதிக அளவுல வந்து காக்கடாவை பூச்சிகள் மற்றும் நோய்கள் அதிகமாக தாக்குவதில்லை. இதுக்கு வந்து குறைந்த பராமரிப்பு தான் இதுக்கு தேவைப்படும். இது மட்டும் இல்லாம வெயில் காலத்துல மொட்டுப்புழு அந்த மாதிரி உருவாகும். மல்லிகையில காணப்படக்கூடிய மொட்டுப்புழுக்களை அதிகமா காக்கடாவையும் தாக்கும். காக்கடாவில் வரக்கூடிய மல்லிகை மொட்டுப்புழு இது பொதுவாக வெயில் காலத்தில் தான் காணப்படும். பூச்சியை கட்டுப்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை பின்பற்றுவதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். கவாத்து பண்ணும்போது நம்ம செடிகளை சரியான உயரத்தில் கட் பண்ணணும். முதலே சொன்ன மாதிரி 60 சென்டிமீட்டர் உயரத்தில் இல்லை 2 அடி உயரத்தில் கட் பண்ணி விடணும். இது ஒரு ஒரு புதர் செடியாக இருக்கும். அதனால புதர் சுகாதாரம் நிலலை ஒழுங்குபடுத்துறது இதெல்லாம் செஞ்சோம்னாவே பூச்சிகள் தாக்குறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இது மட்டும் இல்லாம பூச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு பருவம் இல்லாத காலங்கள மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டோம்னாலும் கோடை காலத்திலையும் பூச்சிகள் தாக்குவது ரொம்ப கம்மியாகும். அது இல்லாம நல்ல வடிகால் மட்டும் வயல் சுகாதாரத்தை நம்ம பாதுகாக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பராமரிக்கும் போது பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்பப்ப வந்து காயமான மொட்டுகள் பூச்சி தாக்கிய மொட்டுகள் சிறிய பூக்களா இருக்கிறது இதெல்லாம் வந்து அப்பப்போ உருவிட்டுணும். நடவு வயல்ல லைட் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக்கருக்கு 1 என்று அமைப்பதன் மூலமும் காக்கடா நடவு வயல்ல வரக்கூடிய பூச்சிகளை நம்மால கட்டுப்படுத்த முடியும்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8220469
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அது இல்லாம ஒட்டுண்ணிகளையும் பயன்படுத்தலாம். ஒட்டுண்ணிகளை பயன்படுத்துவதன் மூலமும் நம்ம பூச்சிகள் வரக்கூடியதை கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம வேப்பம் விதை சாறு 5% அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு வேப்ப எண்ணெய் 3 மில்லி கலந்து தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா புங்க எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அது வந்து 2% கலந்து தெளிப்பது மூலம் பூச்சிகள் வராம தடுக்கலாம். பாரம்பரிய ரசாயனங்களான மற்ற மருந்துகளான எபமெக்டின் அந்த மாதிரி மருந்துகளையும் நம்ம பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக கட்டுப்படுத்தலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் காக்கடாவில் அதிக அளவில் பூச்சிகள் தாக்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. சரியான இடைவெளியில் நடவு செய்யும் போது பின்பற்றணும். நல்ல காற்று வர மாதிரி நடவு வயல் இருக்கணும். அதே போல களையெல்லாம் எடுத்த பின்னாடி தாவர குப்பைகள்லாம் அப்பப்போ வந்து நம்ம நடவு வயல இருந்து எடுத்து விட்டுறணும். வெப்பமான காலங்களில் பொதுவான நீர் அழுத்தத்தை தவிச்சுட்டு எதிர்ப்பு திறன் கொண்ட சாகுபடி முறைகளை பயன்படுத்தணும். மஞ்சள் அட்டை ஒட்ட விடலாம். அப்படி இல்லைன்னா நீல நிற ஒட்டும் பொறிகள்லாம் பயன்படுத்தி இதில் வரக்கூடிய பூச்சிகளுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பூக்களை அப்பப்ப கலெக்ஷன் பண்ணி கைமுறையாக அகற்றி இலைப்பெண்களை வெளியேற்ற வேணும். இயற்கை எதிரிகளை கொண்டும் கூட லேஸ்விங்ஸ் ஓரியஸ் வண்டு சிலந்தி பேன் இல்லைன்னா ஒட்டுண்ணி கிளவி இவற்றை காக்கடா வயல்ல ரிலீஸ் பண்ணுவதன் மூலமும் வரக்கூடிய இலைப்பெண்களுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். தாவரவியல் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா வேப்ப எண்ணெய் 2 இல்லது 3 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கலாம். இதோட பூச்சிக்கொல்லி சோப்பையும் கலந்து தெளிக்கிறதுனால நல்லா ஒட்டி இதனுடைய வரக்கூடிய இதை வந்து தடுக்கலாம். இதே வேதியியல் கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இமிடோக்ளோவின் சொல்லக்கூடிய மருந்து இது வந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி கலந்து தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அஸ்டமெரிஃபிரிட் அப்படின்னு சொல்ல

0: மருந்து. அது வந்து 1 லிட்டர் தண்ணி இருக்கு, 1 கிராம் அப்படிங்கிற கலந்து தெளிப்பதன் மூலம் நம்ம இதனை கட்டுப்படுத்தலாம். பூச்சி மேலாண்மையும் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதலே சொன்ன மாதிரி காக்கடாவை அதிக அளவு மல்லிகை மாறியோ ஜாதி மாறியோ முல்லை மற்ற மல்லிகை தாவர குடும்பத்தை சார்ந்த பயிர்களை தாக்குதலை போலவே காக்கடா மலர்களை அதிகமாக தாக்குவதில்லை. ஆனாலும் நம்ம ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை பின்பற்றுவதன் மூலம் அதிகமாக வரக்கூடிய தாக்குதலை நம்மால கட்டுப்படுத்த முடியும். இதுல வரக்கூடிய முக்கியமான நோய் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட் பிளைட்டுக்கு பிரஃபனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி கலந்து தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம். இதே சர்க்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய்க்கு மாங்கோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தினை 0.2% கலந்து தெளிப்பதன் மூலம் இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்தலாம். பூச்சியில அதிக அளவுலோ இல்ல நோய்களோ அதிக அளவுல காக்கடாவை அதிகமாக தாக்குவதில்லை. பொதுவா மல்லிகையில வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இலைப்பேன், அதுதான் டைகோஃபால் அப்படிங்கிற மருந்தை கொண்டு தெளிக்கலாம். அது 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி கலந்து தெளிப்பதன் மூலம் அல்லது அபமெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தையும் தெளிப்பதன் மூலம் அது வந்து பாத்தீங்களா 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு, அல்லது நனையும் கந்தகம் அது 3 to 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிப்பதன் மூலம் பூச்சிக்கல்லிகளை பயன்படுத்துவதனால இலைப்பேனை நம்ம கட்டுப்படுத்தலாம். ஒரு காக்கடா செடியிலிருந்து 300 மலர்கள் கிடைக்கும். ஒரு ஹெக்டேர்ல இருந்து பாத்தீங்களா 11 டன் வந்து மலர்கள் கண்டிப்பா கிடைக்கும். 2வது வருடத்திலிருந்து தான் மகசூல் அதிக அளவுல ஆரம்பிக்கும். நம்ம இது ஒரு பல்லாண்டு பயிர், குறைஞ்சது வந்து பாத்தீங்களா 5 to 7 முடிய வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அதனுடைய மகசூல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மலர் சாகுபடியும் செய்யும் விவசாயிகள் மல்லிகை மலரை மட்டுமே சாகுபடி செய்யாமல் இந்த மாதிரி மற்ற மலர்களான காக்கடா மலர்களையும் சாகுபடி செய்யலாம். இதனால இவங்களுக்கு மல்லிகை வருமானம் தர இயலாத மாதங்களான நவம்பர் டிசம்பர் ஜனவரி போன்ற மாதங்களிலும் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இது வந்து பராமரிப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காக்கடா மலர்ல இப்ப பொதுவா விவசாயிகள்கிட்ட அதிகமா இதுக்கு முன்னாடியெல்லாம் ரகங்கள்லாம் இல்லாம இருந்துச்சு. இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பாத்தீங்களா ஜாஸ்மீன மல்டி ஃபிளோரத்திலிருந்து கோ1 மார்கழி மல்லிகை என்ற ரகத்தினை 2023 வெளியிட்டிருக்காங்க. எனவே விவசாயிகள் அந்த ரகத்தினை பயிர் செய்து அதிக லாபம் பெற்று வாழ்க்கையில் வளம் பெற கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய அலைபேசியை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண் 94 432 06 004. வணக்கம்.
1: காக்கடா செடி குச்சி மூலமாக தான் நாற்று உற்பத்தி செய்யப்படுது. இதை எப்படி சாகுபடி செய்யலாம், நிலத்தை எப்படி தயாரிக்கணும், அடி உரம் மேல் உரம் தொழு உரம் எவ்வளவு கொடுக்கணும், நீர் பாசனம் அப்படிங்கிறது எப்படி செய்யணும், எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை செய்யணும், இதில் வரக்கூடிய பூச்சி நோய் தாக்குதல்கள் என்னென்ன, அதை எப்படி நாம கட்டுப்படுத்தலாம், ஒரு முறை இந்த காக்கடா செடியை நாம நட்டுட்டோம்னா எத்தனை வருடங்கள் வரைக்கும் நாம இதை பராமரிச்சு இதிலிருந்து மலர் அறுவடை செய்ய முடியும், எவ்வளவு இதுல வருமானம் இருக்கும், ஒரு முறை பூக்க ஆரம்பிச்சிட்டா அந்த பருவத்துக்கு எவ்வளவு நாளைக்கு பூக்கும், ஒரு செடியிலிருந்து எவ்வளவு பூக்கள் கிடைக்கும், காக்கடா மலர் சாகுபடியில ஒரு செடிய உற்பத்தி பண்ணி நடவு நடுறதுல இருந்து இடைவெளி கொடுக்கறதுல இருந்து குழி எவ்வளவு ஆழத்துல நம்ம எடுக்கணும், இப்படி பல்வேறு விவரங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ சிவசங்கரி அவர்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
5: தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
6: மார்க்கா சொல்லு.
4: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு SG வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 5,41,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவக் குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்தரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கிய போது ரசீது வழங்கப்படவில்லை என்றும்

கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி இரண்டு வெள்ளி பதக்கங்களை கைப்பற்றினார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பாக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் இகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் பௌசியா. யார் அந்த நட்சத்திரம்? திரையுலகில் தனது அழகிய தோற்றம், இயல்பான நடிப்பு, கம்பீரமான திரை ஆளுமை ஆகியவற்றால் ரசிகர்களின் இதயங்களில் தனக்கென ஒரு நிலையான இடத்தை பிடித்தவர். மேடை நாடகங்களில் தொடங்கிய அவரது கலைப்பயணம் பின்னர் தமிழ் திரைப்பட உலகில் பல மறக்க முடியாத கதாபாத்திரங்களாக மலர்ந்தது. கதாநாயகியாக மட்டுமல்லாமல் சவாலான கதாபாத்திரங்களிலும் தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் கவனம் ஈர்த்தவர். பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்த இவர் தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை தனது திறமையால் மேலும் சிறப்பித்தார். காலம் கடந்தாலும் இவரது திரைப்பயணமும் இவர் நடித்த திரைப்படங்களும் ரசிகர்களின் நினைவுகள் என்றும் பசுமையாகவே உள்ளன. அவர் வேறு யாருமல்ல, தமிழ் திரையுலகின் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவிதான் இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம். அந்த காலத்தில் மாதுரியின் படங்கள் வெளியான ஆண்டுகளில் ரசிகர்களின் கனவு கன்னியாக திகழ்ந்தவர். தனது அழகான நடிப்பாலும் அழகான கண்களாலும் அனைவரையும் வசீகரித்தவர். இவரது இயற்பெயர் கிளாரா. இவரது கணவர் எஸ் முகர்ஜி. இவர் மாலா ஒரு மங்கள விளக்கு, ரோஹிணி என்கிற படங்களை சொந்தமாக தயாரித்தார். இதோ இவர் நடித்த மாலா ஒரு மங்கள விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. அந்த காலத்தில் உழவும் தென்றல் காற்றினிலே மாதுரி தேவி என்றுதான் எல்லோரும் அன்பார்வ சொல்வார்களாம். சென்னை ராயபுரத்தில் சூசை மனோரஞ்சிதம் தம்பதியின் மகளாக 1927 பிறந்த கிளாரா மேரிதான் பின்னர் திரைப்படத்திற்காக மாதுரி தேவி என பெயர் சூட்டிக்கொண்டார். வசதியான குடும்பம் செயின்ட் ஆண்டனி ஆங்கிலோ இந்திய பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்றபோது அப்பகுதியின் பங்கு தேவாலயம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் பாஸ்கா நாடகத்தை நடத்தி வந்தது. அதில் மன்னன் ஏரோதுடைய மகளாக மேடையில் பாடியபடி நடனமாடினார். அதே நாடகத்தில் இயேசுவை போற்றும் லாசாரூவின் சகோதரி மார்த்தாளாகவும் மற்றொரு காட்சியில் இயேசுவின் பாதங்களை பரிமள தைல கொண்டு பூசும் ஒடுக்கப்பட்ட பெண்ணாகவும் சிறப்பாக நடித்தார். கிளாராவின் பாஸ்கா நடிப்பின் புகழ் நாடக வட்டாரத்திலும் பரவியது. பல நாடக குழுக்களிலிருந்து கிளாராவுக்கு அழைப்புகள் வந்தன. அனைத்தையும் மறுத்துவிட்டார் அப்பா சூசை. பாஸ்கா நாடகத்தில் 3 வேடங்களில் சிறு வயதிலேயே நடித்த அதிர்ஷ்டம் பின்னாளில் திரையில் அவர் புகழ் பெற்றபோது இரட்டை கதாபாத்திரங்கள் அவரை தேடி வர ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். 1939 வெளியான பாண்டுரங்கன் படத்தில் துணை வேடமேற்று தனது திரைப்பயணத்தை தொடங்கிய மாதுரி தேவிக்கு கதாநாயகி வாய்ப்பு அமைந்தது 1947. போமன் இரானி இயக்கத்தில் வெளிவந்த லக்ஷ்மி விஜயம் படத்தில் அமுதா குமுதா என்ற இரட்டை வேடத்தில் நடித்தார் மாதுரி தேவி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. இதோ அவர் நடித்த மோகினி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. டி ஆர் சுந்தரம் கண்களில் பட்ட மாதுரி தேவி மாடர்ன் தியேட்டர்ஸின் ஆஸ்தான நாயகி போல் ஆனார். 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்திலும் ஜூபிட்டர் பிக்சர்ஸின் மோகினி என படங்களின் எண்ணிக்கை பெருகியது. அடுத்ததாக கே ராம்நாத் தயாரித்து இயக்கிய கன்னியின் காதலி மாதுரி தேவியின் பன்முக நடிப்பு பரிமாணங்களை முழுமையாக வெளிக்கொணர்ந்தது. அந்த படத்தில் ஆதித்தன், கலைமணி, சந்திரிகா ஆகிய 3 வேடங்களில் வியக்க வைக்கும் வேறுபாடுகளை காட்டி நடித்த போது இவருக்கு 20. இவற்றில் ஆதித்தன் என்பது இளைஞன் வேடம். இதன் பின்னர் தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட மாடர்ன் தியேட்டர்ஸின் பொன்முடி இவரின் சாதனை எனலாம். அந்நாளின் அத்தனை தயக்கங்களையும் உடைத்த அந்த படத்தின் நாயகன் பி.வி. நரசிம்ம பாரதியுடன் காதல் காட்சிகளில் நடித்தார். மர்மயோகி திரைப்படத்தில் துணிச்சலாக நடித்தார். ஆகவே துணிவின் மறுபெயர் மாதுரி தேவி என பெயர் பெற்றார். இதோ மர்மயோகி திரைப்படத்திலிருந்து ஒரு துணிச்சலான வசன காட்சி.
2: இவர் உடம்பில் ஓடும் உத்திரம் தானே உன் உடம்பிலும் ஓடுகிறது. அண்ணன் அரும் பெரும் சாதனைகள் செய்ய உன் அற்ப புத்தி மட்டும் ஏன் துரோக வழிகளை சென்று அந்த லயவஞ்சக கூட்டத்துடன் சேர உனக்கு மனம் எப்படி துணிந்தது?
3: அதிகமான வார்த்தைகள் இங்கு அவசியமில்லை என்று எண்ணுகிறேன்.
2: ஏன் குற்றம் செய்த உன் நெஞ்சில் என் வார்த்தைகள் உச்சீட்டுகளாக பாய்கின்றனவா? இல்லை, நம்பிக்கை மோசம் செய்த உன் லயவஞ்சக உள்ளம் நாணி நடுங்குகிறதா?
3: என் உள்ளம் நாணி நடுங்குகிறது. உங்கள் உரை கேட்டல்ல, அக்கிரமக்காரர்கள் ஆட்சியில் இருப்பதை நினைக்க, தத்தறிந்த என் தந்தை அந்த கயவர் கூட்டத்திற்கு ஆலோசனைகள் கூறுவதை நினைக்க, சுத்த வீரனான என் சகோதரர் உத்தமர் எவரென்று அறியாமல் உலுத்தர்களுக்கு உழைப்பதை நினைக்க,
4: என்னை
3: கைது செய்து உத்தியோக முறைப்படி முதல் எஜமானியின் முன்னிறுத்தி விட்டு அதோட தீர்வதும் முதல் வேலை. என் பேச்சில் நீர் குறுக்கிட வேண்டாம்.

0: வராவதி. கள்ளனின் காமவலையில் விழுந்து விட்டு கண்மண் தெரியாமல் பேசார்.
1: கடமை கடமை என்ற ஒரே நினைவினால் மரக்கட்டியாகிவிட்ட உமக்குத்தான் கண்ணிருந்தும் பார்வையிலும் அறிவிருந்தும் ஆராயும் திறனில். தளபதியாரே, ஏழைகள் வடிக்கும் கண்ணீரை நீங்கள் கண்டதுண்டா, அல்லது உங்கள் மகாராணித்தான் கண்டதுண்டா? பரிசுமை தாங்காது புழுவென வாடி துடிக்கும் மக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? கால்வைக்கு கஞ்சிக்கும் வழி இல்லாமல் கதரும் பஞ்சகளை பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமா? அத்தனையும் நான் அறிவேன். அத்தனையும் உங்கள் அநியாய அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனத்தின் விளைவுகள் என்பதை நான் அறிந்தேன். அந்த நிலை அகற்றவே காருண்யமூர்த்தி கரிகாலர் அல்லும் பகலும் அரும்பாடு படுகிறார் என்பதை நான் அறிந்தேன். அதனால் அவருடன் சேர்ந்தேன். ஒரு கள்ளனிடம் பணம் படைத்தோரை பாதுகாக்கவும் பாமரரை வாட்டி எடுக்கவுமே பயன்படும் உங்கள் சட்டத்திட்டங்களின்படி அவர் கள்ளன். ஏழை மக்களுக்கு அவர் கடவுள்.
2: காமபோதை தலை கேறிவிட்டது
1: என்று அதிகார வரி ஓலமிடுகிறது.
2: மூடு வாயை.
1: என் வாயை மூடலாம், உண்மையின் வாயை நீங்கள் எத்தனை காலம் மூட முடியும்?
2: துரோகி
3: பாசிரா, அரசு என்பதையும் மறந்து அறமும் நெறியும் காக்க வேண்டிய பொறுப்பு மறந்து என் கன்னத்தில் அடித்தார்கள் மகாராணி. இப்படித்தான் தளபதியாரே, ஏழை மக்களின் வயிற்றிலும் இந்த அரசாங்கம் அடிக்கிறது.
4: மகாராணி, மகாராணி, கரிகாலன் தப்பிவிட்டான்.
1: ஆ, தப்பிவிட்டானா?
5: மகாராணி, மனச்சோர்வு வேண்டாம். சுதந்திர புருஷனாக கரிகாலன் இனி வெகு நாட்கள் வெளியே உழவ மாட்டான்.
6: இனி அவர்கள் கைதிகளாக

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. 1951 வெளிவந்த குமாரி திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்தார் இவர். பின்னர் மோகினி, என் தங்கை மற்றும் மந்திரி குமாரி உள்ளிட்ட படங்களில் தொடர்ந்து நடித்தார். மந்திரி குமாரியில் வாராய் நீ வாராய், உலவும் தென்றல் காற்று நிலை பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. இப்பாடல்கள் இன்றும் இளையவர்கள் பெரியவர்களின் மனதில் நிலைத்து நிற்கும் பாடலாகும். கதாநாயகியாக மட்டுமில்லாமல் வில்லியாகவும் நடித்துள்ளார். 1940 வெளிவந்த படங்களில் வாயாடி மற்றும் போலி பாஞ்சாலி ஒரு நகைச்சுவை நடிகையாகவும் நடித்திருக்கிறார். இவர் சிவாஜி கணேசனுடன் மனிதனும் மிருகமும் படத்தில் ஒரு பணக்கார பெண்ணாக நடித்திருந்தார். அவருடைய நடிப்பு கைத்தட்டலால் ஈர்த்தது. 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி படத்தில் தம்பதி என்ற கதாபாத்திரத்தில் மாதுரி தேவி புரட்சிகரமான பெண்மணியாக அற்புதமாக நடித்திருப்பார். இதோ 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக. மயில் மார்க் சம்பாரவை வழங்கும் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. பெண்களை முதன்மைப்படுத்தும் திரைப்படங்கள் ஆரம்பம் முதலே வந்து கொண்டிருந்தன. கதாநாயகிகளுக்கு பன்முக பரிமாணங்களை கொண்ட கதாபாத்திரங்கள் அமைந்து விடுவதுண்டு. அவர்களின் மிக குறுகிய திரை வாழ்க்கையில் கிடைக்கும் அத்தகைய கதாபாத்திரங்களில் அவர்கள் ஜொலிப்பதும் உண்டு. 50களின் தமிழ் சினிமாவின் அப்படி ஜொலித்த இருவர், ஒருவர் பானுமதியும் இன்னொருவர் மாதுரி தேவியும். பானுமதியின் திரைப்பயணம் மகாநதி என்றால் மாதுரி தேவியுடையது மிக அழகிய சீற்றத்துடன் பாய்ந்தோடிய சிற்றோடை எனலாம். பகலில் அரண்மனை ராஜகுருவின் மகன் பார்த்திபன், இரவில் கொள்ளைக்காரர்களின் தலைவன். கொள்கையுடன் கொலைகளையும் கலை போல் செய்து ரசிக்கும் இவன் பெண்களை கவர்ந்து செல்லும் கல்வன் என்பதறியாது அவனை காதலிக்கிறாள் மந்திரியுடைய மகளான அமுதவல்லி. பார்த்திபனின் முகத்திரையை விலகிய பிறகும் அவனை காப்பாற்றி திருத்த முயன்று தோற்று போகிறாள். முடிவில் மனைவி என்றும் பாராமல் தன்னை மலை உச்சியிலிருந்து தள்ளி கொன்றுவிட சதி செய்தவனை அமுதவள்ளியே அங்கிருந்து தள்ளி கொன்று தேசத்தை காக்கும் வீராங்கனையாகிறார். காதலுக்காக உருகி கலங்கி போராடும் அப்பாவி பெண்ணாக ஒரு பரிமாணம். தன் காதலே தேசத்தின் பாதுகாப்பை பலிக்கேட்கும் போது அதை துணிவுடன் எதிர்கொண்டு அதனை தடுத்த ஒரு வீராங்கனையாக மாறுகிறாள். இதோ அமுதவல்லி கதாபாத்திரத்தில் மாதுரி தேவி வாழ்ந்து காட்டிய படம் மந்திரி குமாரி. இதோ மந்திரி குமாரி திரைப்படத்திலிருந்து காட்சி.

0: மரம் எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது, பார்த்தீர்களா?
1: எல்லாம் சிறிது நேரத்தில் மறைந்து விடும். இருட்டு வந்து விடும் அல்லவா?
0: ஆமாம், சீக்கிரம் திரும்ப வேண்டும். சூரிய அஸ்தமனம் கூட ஆகப் போகிறது.
1: இன்னொரு அஸ்தமனமும் இருக்கிறது.
0: எங்கே சாமி?
1: இங்கேதான், இவ்விடத்தில் தான், இப்பொழுதேதான்.
0: சாமி,
1: தொடாதே! உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள். இங்கிருந்து உன்னை உருட்டப் போகிறேன்.
0: பிரபு,
1: மாமதைக்காரி, மந்திரி மகள் என்ற இருமாப்பில் மரியாதை தெரியாமல் நடந்து கொண்டாயல்லவா? அதற்கு பரிசளிக்கப் போகிறேன். தூக்கு மேடைக்கு சென்ற கள்ளனை கல்யாணம் செய்து கொண்டதற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று கவலைப்பட்டாயே, அந்த கவலையை தீர்க்கப் போகிறேன்.
0: விளையாடுகிறீர்களா?
1: விபச்சாரியோடா விளையாட்டு? நிலைமாதே, உன்னை விண்ணுலகத்திற்கு வழி அனுப்பி வைக்கப் போகிறேன்.
0: ஐயோ, நான் ஒரு தவறும் செய்யவில்லையே.
1: நீ இந்த உலகத்தில் இருப்பதே ஒரு தவறுதான். எனக்கும் ராஜகுமாரிக்கும் இடையே நீ ஒரு அணை, என் கலைக்கு நீ ஒரு விரோதி.
0: சுவாமி, உங்களை திருத்தலாம் என்று

0: நான் குயிலுக்கு குரல் கற்று கொடுத்ததாம்.
1: மன்னித்து விடுங்கள்.
0: என் மானம் போற பிறகா? ஒரு சாதாரண பெண், பொட்டுப்பூச்சிலும் கேவலமானவள், அரண்மனை குருவின் மகனை அவமானப்படுத்துவது, அவன் ஆசிலே குறுக்கிடுவது மன்னிக்கக்கூடிய குற்றமா? அகம்பாவ வெறியேறிய உன் உடல் இந்த மலையிலே உருளட்டும். மமதையால் கனத்துவிட்ட உன் மண்டை இந்த பாறைகளில் மோதி சுக்குநூறாகட்டும். இருமாப்பு நிரம்பிய உன் இருதயத்திலிருந்து பீறப் போகும் ரத்தம் இந்த மலையடிவாரத்தை நனைக்கட்டும்.
1: சுவாமி, நம் காதல் வாழ்க்கையில் தோன்றிய மின்னல் தானா?
0: துல்லியமாக பிரகாசிக்கும் துருவ நட்சத்திரம் என்று நினைத்தாயா துரோகி?
1: சுவாமி, என்னை பாருங்கள். மாதற்ற உங்கள் மனைவியை பாருங்கள். உங்கள் மங்கள வாழ்வியை விரும்பியிருக்கும் என் மாதிரி பாருங்கள்.
0: உண்மையான காண்டத்தை கேட்க எனக்கு நேரமில்லை. நீ சாகத்தான் வேண்டும்.
1: சாகத்தான் வேண்டும். நேர்மை தவறாத என் தந்தையின் நீதியை தவறு செய்து ஆறுயிர் தோழி ஜீவரேகாவின் குடியை கடித்து வஞ்சனையும் வக்கர மூலையும் கொண்ட ஒரு காமாண்டக்கார மிருகத்திற்கு வாழ்க்கப்பட்டு தமிழ்நாட்டின் பெருமையை குலைத்த நான் சாகத்தான் வேண்டும்.
0: ஆம், சாகத்தான் வேண்டும். நீ மாத்திரமல்லடி, இன்றிரவு அரசனும் சாகிறான். அரசனுடைய சமாதியின் மேல் தான் எங்களுடைய புதிய சாம்ராஜ்யம் உதயமாக போகிறது. இங்கே மலையடிவாரத்தில் உன் பிணம், அங்கே மாளிகையில் மன்னனின் பிணம். நாளை காலையில் உதிக்கும் சூரிய வெளிச்சத்தில் என் தந்தையின் தலையில் முல்லை நாட்டு ரத்தன கிரீடம் ஜொலிக்கும். இந்த பார்த்திபன் பக்கத்திலே ஜீவரேகா ஜொலிப்பாள்.
1: ரோகம் மனசாட்சிக்கு அடுக்காத மகாபாதகம்.
0: வளர்த்தாதே, உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள்.

0: தெய்வம், கடவுளே தெய்வம், உங்களையே வணங்குகிறேன்.
1: வணங்கி கொலை. என்னை பிடித்த சனி இன்றோடு ஒளிந்தது.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நிலையத்தில் நேரம் 9:43. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. 75 ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்த படம் மந்திரி குமாரி. இன்றும் மறக்க முடியாத மந்திரி குமாரியாக நிறைய திரைப்படங்களில் வெளியாகி வரவேற்பையும் பெற்றது. டி ஆர் சுந்தரம், எல்எஸ் ஆர் டங்கன், கலைஞர் மு கருணாநிதி, எம்ஜிஆர், எம் என் நம்பியார் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதற்காக மட்டும் இந்த வரவேற்பல்ல. மந்திரி குமாரி அமுதவள்ளியாக முதன்மை வேடத்தில் தோன்றி பகல் வேட பார்த்திபனாக நடித்த எஸ் ஏ நடராஜனுடன் இணைந்து

வாராய் நீ வாராய், உளவும் தென்றல் காற்றினிலே ஆகிய அழியா புகழ்பெற்ற பாடல்களில் காதல் ரசம் சொட்டும் நடிப்பை மாதிரி தேவி வழங்கினார். மிக முக்கியமாக அனல் தெரிக்கும் வசனங்களை கம்பீரமான உடல் மொழியுடன் கணீர் குரலில் பேசி நடித்த மாதிரி தேவியின் அபாரமான ஆற்றலுக்காகவும் இந்த படம் கொண்டாடப்பட்டது. மாதுரி தேவியை பன்முக கதாபாத்திரங்களில் ஜொலிக்கும் முன்மாதிரி கதாநாயகியாக உயர்வடை செய்தது மந்திரி குமாரி. இதோ மந்திரி குமாரி திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம் பெறும் நடிகை மாதுரி தேவி. தொடக்கத்தில் நகைச்சுவை வேடங்கள், நடனம், நாயகி, இரட்டை வேடம், வில்லி என எதையும் விட்டு வைக்காத மாதுரி தேவியின் நடிப்பில் வெளியான மொத்த படங்கள் 39. வில்லை போல் நீண்டு வளைந்த புருவங்கள், வில்லிலிருந்து புறப்படும் நாணை போல் குறுகிய நாசி, காந்தமாய் உள்ளிழுக்கும் உருண்டை கண்கள், வாய்த்திறந்து சிரித்தால் மயக்கும் வசீகரம் என சிறந்த தோற்றம் கொண்ட கனவு நட்சத்திரமாக உயர்ந்தார் இவர். நளினமாக நடனமாடுவதிலும் பெயர் பெற்று விளங்கினார். அன்னாலய நாயகள் ஏற்க தயங்கிய இவர் ஏற்ற வேடங்கள் அனைத்தும் சிறப்புதான். இதோ இவர் நடித்த குமாரி திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம் பெறும் நடிகை மாதுரி தேவி.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. தமிழ் திரையுலகின் பொற்காலத்தை தனது இயல்பான நடிப்பாலும் தனித்துவமான திரைப்பாத்திரங்களாலும் வளப்படுத்திய நடிகை மாதுரி தேவி அவர்கள் கலை பயணத்தை இன்று இனிய பாடல்களுடனும் சுவாரஸ்யமான தகவல்களுடனும் நினைவு கூர்ந்தோம். ஒரு சிறந்த கலைஞரின் புகழ் காலத்தால் மறைவதில்லை. இவர் படைத்த படைப்புகளின் வழியாக என்றும் நிலைத்திருக்கும். இந்த வகையில் மாதுரி தேவி அவர்கள் நடித்த திரைப்படங்களும் அவர் உயிரோட்டம் கொடுத்த கதாபாத்திரங்களும் இன்றும் தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றது. பழைய திரைப்படங்களை மீண்டும் பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலும் இவரது இயல்பான நடிப்பும் திரை ஆளுமை நம்மை மீண்டும் அந்த இனிய காலத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. இதுவே ஒரு சிறந்த கலைஞர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரமாகும். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நிகழ்ச்சியின் நிறைவாக மாதுரி தேவி நடித்த குமாரி திரைப்படத்திலிருந்து பாடல். இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
1: முதல் செய்தமிழ் செய்யே அது உதித்தது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் தான் மனதோடு ரெயின்போ. நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, நீலகிரி இந்த மாவட்டங்களிலிருந்தெல்லாம் கூப்பிடாம நேயர்கள் வேறு மாவட்டங்களிலிருந்து கூப்பிட்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் காலர், வணக்கம்.
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: இனிசை மலையிலிருந்து ராசதேவன் ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொடுங்க. மாதிரி தேவி பத்தி சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி. இதோ அந்த பாடல்.

0: இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார்?
1: ஈயம் சத்திரம் அம்புஜம் அம்பலவானம் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு நிழல்கள் படத்துல இருந்து பூங்காதவே தாய் திரவா என்ன பாடல்?
0: இதோ அந்த பாடல்.

0: 13 நிமிஷம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோட ரெயின்போ. அடுத்த காலர் வணக்கம்.
1: கோசி அவர்களுக்கும் கோவை பண்பலி நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு கரகாட்டக்கடன் படத்திலிருந்து குடகுமலை என்ற பாட்டு.
0: இதோ அந்த பாடல்.
1: கமிஷனர்

0: மனதோடு ரெயின்போல நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்ததா யார் எங்கிருந்து வணக்கம் மனதோடு ரெயின்போ, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் செங்கல்பட்டு பக்கத்துல இருந்து சஞ்சீவன் பேசுறேன்
0: மேடம். என்ன பாடல் வேணுங்க?
1: சின்னத்தாயி படத்திலிருந்து நான் இப்போதும் எப்போதும் உன்னுடன் இருக்க வேண்டும்.
0: இதோ அந்த பாடல்.

0: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ நேர் விருப்பமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். யார் பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: படம் நாடோடி பாட்டுக்காரன். பாடல் நாகைய தாமரை அருகில் வந்தது ஏனோ, எல்லா நேய நெஞ்சங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடலை ஒளி.
0: இதோ அந்த பாடல்.

0: 10:29 மனதோட ரெயின்போல சூப்பரா லிஸ்னஸ் சாய்ஸ கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்னுடைய பேர் அப்துல் காதர், நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கிருந்து பேசுறேன்.
0: ஓகே, எப்படி நம்மளோட ஷோஸ் எல்லாம் எப்படி கேக்குறீங்க? ஆப்ல கேக்குறீங்களா, எப்படி கேக்குறீங்க?
1: ஆப் மூலமா தான் கேட்டுட்டு இருக்கோம். சோ டெய்லி ஷோ கேட்டுட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் எஃப்எம் 103.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி மயிலிறகு போட்டீங்க, மயிலிறகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப கேட்டு ரசிச்சோம் நாங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணுங்க? ரொம்ப நன்றி, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு மௌனராகம் படத்துல இருந்து ஜானகி அம்மா பாடல், ஓஹோ மேகம் வந்ததோ அந்த பாடல் போடுங்க.
0: இதோ அந்த பாடல்.

0: ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. எப்பவுமே நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரிதான் நமக்கு பிடித்த பாடல்களை கேட்கும் போதும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் விருதுநகர் மாவட்டம் புள்ளலக்கோட்டை கிராமத்திலிருந்து முத்தையன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: சின்ன கவுண்டர் படத்திலிருந்து முத்துமணி மாலை என்ற பாடல்.
0: ஓகே, இதோ அந்த பாடல்.
1: நன்றிங்க மேடம்.

0: மணி 41 நிமிடம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. அடுத்த காலர் யார்? இங்கிருந்து வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாண்டியராஜன் பேசுறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறேன்.
0: ஆமாங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: முந்தானை முடிச்சல.
0: முந்தானை முடிச்சல,
1: இதோ அந்த பாடல்.

0: 10:45 மனதோட ரெயின்போ கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த காலர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: இனிய இரு வணக்கங்களம்மா. நான் கரூர் மாவட்டம் புளியூர் இருந்து மனவரம் பேசுறேம்மா. அம்மா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். என்ன பாடல் வேணுங்க?
1: ஆமா, எனக்கு மாநகர காவல் திரைப்படம் இருந்துங்கம்மா, கோடி ராகம்.
0: இதோ அந்த பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைவாக வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தாராபுரம்ல இருந்து முத்துகிருஷ்ணன். இதோ அந்த பாடல்.

0: ஒன்று சேர்ந்தது.
1: ஒன்றும் அசையாமல் நின்று போனது.
2: நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கால் பண்ண நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் பௌசியா. இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து 6:10 சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் பௌசியா பானு அவர்கள். தொடர்ந்து காலை தென்றலில் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி, பி சுசீலா, எஸ் சரளா, எம் ஆர் விஜயா ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர். 7:30 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி கிராம சுகாதார செவிலியர் பிரேமலதா அவர்கள் வழங்கும் உரை. 7:40 நம்மை சுற்றி வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகள். 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது எங்கள் சாய்ஸ். 10:02 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 ஸ்டம்ப்ட், சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 11:47 ரெயின்போ கிளாக்ஸிஸ். பகல் 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 12:50 வசந்த இல்லம் தொடரும். 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், உலகளாவிய தடுப்பூசி திட்டம். 2:30 ஊர்புறத்திலே வெள்ளக்கோவில் புனித அமலாண்மை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. 3:02 கிராம போனும் 103 நேர் விருப்பமாக. 4:02 மயக்கும் மாலை. 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் இயற்கை மருத்துவத்தின் சிகிச்சை முறைகள் மற்றும் நன்மைகள் குறித்து நேர்லையில் எடுத்துரைக்கிறார் டாக்டர் பத்மஸ்ரீ முத்துகிருஷ்ணன் அவர்கள். 6:00 பூச்செண்டு. 6:40 முதல் 7:15 வரை டீ கடை. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 3000 மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். 8:05 வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் மூக்கா முத்து மஞ்சுளா நடிப்பில் பூக்காரி திரைப்படம் விமர்சனம். 10:00 மனதோடு ரெயின்போ. 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோடில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். சேலமில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். பாலக்காடில் அதிகபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 19 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இணை அலைவரிசைகளாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. அருமையான இந்த இரவு வேளையில இனிமையான பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறோம். அந்த வரிசையில முதல் பாடலாக வருகிறது கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.
1: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகம் கிடைக்காது.

நேரம் 11:08 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நினைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதா குரல்ல, நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

0: நிறைவாக நாம் கேட்ட பாடல் கிரீடம் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டு வருகிறோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரல்ல, தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் அற்புதமான இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Hi Malini, I'm Krishnan. Neither Soliyaganum, ni avlo valaga. Inge evanu ivlo valaga oru ivlo valaga paathirukka maatanga.

நேரம் 11:30 நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த வேலையில நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேலையில அருமையான இனிமையான பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் களவாணி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல, எஸ் எஸ் குமரன் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நிறைவாக அங்காடி தெரு திரைப்படத்திற்காக அருமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மைனா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல, யுகபாரதி வரிகள்ல, டி இமானின் அருமையான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான் டான்
1: டான் டான் டான்.
3: நேரம் 11:44 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாகை சுடவா திரைப்படத்திற்காக. சின்மையை குரல்ல வைரமுத்து வரிகளில் ஜிப்ரானின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 11:50 நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ், அருமையான பாடல்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருந்திருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்தடுத்ததாக நண்பன் திரைப்படத்திற்காகவும் கும்கி திரைப்படத்திற்காகவும் பாடல் அணிவகுத்து வருகிறது. 12 மேல காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு 4 வரைக்கும் அடுத்தடுத்து இடைவிடாத இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் FM 2.3 வித் மீ RJ ராஜா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சிதைகளை கண்டேன், இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ

பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோவத்திலே, பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோவத்திலே.

துடிப்பு வெறுப்பு உன்னாகி பெண்ணானதோ ஓ போடத்து நான் போட்டுக்கிறேன் பொறுமலை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: சிவந்திட
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு.
0: அதுதான் இதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

அடிகதகேளு கருவாயங்கதகேளு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நேரம் 4 மணி இணைந்திருக்கிறோம். திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக பி லீலா குரலில், டி கே சுந்தர வாத்தியார் வரிகளில், ஜி ராமநாதன் இசையில்.
1: காத்திருப்பான் கமல கண்ணன்,

இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நேரம் 4:10. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஏ கல்யாண சுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். முதலாவதாக அச்சுததாசர் இயற்றிய சாதனந்த தாண்டவம், பகுதாரி ராகத்தில் ஆதி தாளத்தில்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேர தீயக ராதா எனும் தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். கௌளிப்பந்து ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:31 இணைந்திருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பந்துரீதி குலு ஸ்ரீ தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். ஹம்சநாதம் ராகம் ஆதி தாளத்தில்

நேரம் 4:37 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சமஜவர கமனா எனும் தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். ராகம் ஹிந்தோலம் ஆதி தாளத்தில்

நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஏ கல்யாணசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை. வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். நேரம் 5 மணி, இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.